0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 21 நாள் பராபாப வருடம் ஆணி திங்கள் 28 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருப்பதே அறச்செயலாகும். கொலை செய்வது அறமில்லாத பாவங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 321 அதிகாரம் கொல்லாமை.

எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருப்பதே அறச்செயலாகும். கொலை செய்வது அறமில்லாத பாவங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 321 அதிகாரம் கொல்லாமை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பயிர் வகை பயிர்கள் மூலம் மண்ணை வளப்படுத்துவது எப்படி, இதன் குறித்து தகவல் குறித்து வழங்குகிறார் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் பற்றிய தகவல் தெரிவிக்கிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி.

நேயர்கள் பகுதி இரண்டு கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு இசை பெட்டகம். செங்கல்பட்டு ஸ்ரீ ரங்கநாதன் பாட்டு, எம்ஏ சுந்தரேஸ்வரன் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் மிருதங்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். பனிரெண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல், ஆர் லட்சுமி வீணை, எம்.ஆர். கணேஷ் மிருதங்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம்.எல். பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல். இரண்டு 2:40 இசை பயிற்சி சென்னை அஞ்சலாக, இதில் ருக்மணி ரமாமணி ஆசிரியர், பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமாமணி ஆசிரியர், ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு மாணவர். பகுதி 2 கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு நாடகம், ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோபமே மேடை நாடகம், எழுதியவர் வெண்ணிற ஆடைமூர்த்தி அவர்கள், இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள், அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றல். கிராமிய தென்றலில் இயற்கையும் மனித வாழ்வும், மதுரை மாவட்ட ஐயர் பங்களாவைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி. கார்த்திகேயன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்திகள். மு30 மண்ணும் மணியும், விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் எஸ். சிவகாமி அவர்கள் தரும் தகவல்கள். இதில் பகுதி 1 வேளாண் தகவல், பகுதி 2 வேளாண் பன்மொழி சிந்தனை, 3 விடைபெறும் முன் இவையாவும் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு டெல்லி அஞ்சலாக ரவி வாஷ்ரிய அகில் பாரதிய சங்கீத சபா குமார் மதுர் பாட்டு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒலிபரப்பு நிறைவு.

இதுவரை நாம் கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பாக. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்பால வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி.
4: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொது நலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி
3: தொடர்வது 6-5 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: Karolina Mukova 6-2, 5-7, 6-3 in the Wimbledon women's singles final at Centre Court, London last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளி வீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது. கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வியினும் உள்ளத்தே பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கு பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஏழு பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குறட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால்உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தைப் போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு, அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். 1000 புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உணர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதைப் போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம், பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

இன்னிசையோடு இரு இசை கேட்கலாம். நமது மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை. இன்று புதிதாய் தொடங்கும் இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் புதியதாய், புது பொருளாய், புது சேவையாய், புது நாளாய் எல்லாம் வல்ல இறைவனால் இன்றும் நடக்கும் நல்லதாய் அமையட்டும்.

மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் 6:23.

இறை இசையாக பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்றைய நாள் மென்மேலும் இனிதாய் அமையட்டும்.

பக்தியின் இனிமையால் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில்

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 6:35.

நேயர்களே, இனி நாம் கேட்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. பராபாப வருடம் ஆணி திங்கள் 28 நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஒரு நாள் பயிற்சியாக இம்மாதம் 14 தேதி, அதாவது 14/7/26 செவ்வாய்க்கிழமை அன்று ஆயுர்வேத ஹேர் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. 2 பயிற்சியாக இம்மாதம் 15 தேதி மற்றும் 16 தேதி ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. ஒரு வார பயிற்சியாக இம்மாதம் 20 தேதி முதல் 24 தேதி வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இப்பயிற்சிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. இவ்வாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தேனி மாவட்ட பெண்களுக்கு ஒரு அறிவிப்பு. தேனி தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் 31 நாட்கள் நடைபெறும் இலவச மிஷின் எம்ப்ராய்டரி பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கல்வி தகுதி, 8 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 முதல் 50 வரை தேனி மாவட்ட பெண்கள் மட்டும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இந்த பயிற்சி ஜூலை 13 தேதி, அதாவது இம்மாதம் 13 தேதி துவங்க இருக்கிறது. காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை இப்பயிற்சி நடைபெறும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள தேவையான ஆவணங்கள் ஆதார் நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல் ஆகியவை அவசியம். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 0454625578 மற்றும் அலைபேசி எண் 9442758363. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9442758363. இவ்வாறு கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்க ₹120,000 மற்றும் கறவை மாடு ஒன்றுக்கு ₹60,000 கடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக தேவைப்படும் ஆவணங்கள் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ். பெறப்பட்ட கடனை 3 திரும்ப செலுத்த வேண்டும். இதற்கான வட்டி 7% ஆகும். பயனாளியின் பங்கு 5%. இவ்வாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக லிமிடெட் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில், பயறு வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பயிர் வகை நம்ம உளுந்தா இருக்கட்டும், பாசிப்பயிராக இருக்கும், அதனுடைய நீர் தேவை 300 mm மட்டுமே. வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கெங்கெல்லாம் இந்த சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்காங்களோ அந்த சொட்டு நீரில் ஊடுபயிராக, அதாவது பெரிய அதிக இடைவெளி உள்ள பயிர்களில் ஊடுபயிராக இதை சாகுபடி செய்தால் அதில் சொட்டு நீர் உரமாகவும் பயன்படுத்தும் பொழுது உற்பத்தி திறன் கூடுது. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நம்ம கோடைக்கு முன்பாக, தென் இதில் எங்கெங்கெல்லாம் அதிக இடைவெளி உள்ள பயிர்களுக்கிடையே ஊடுபயிராக, அப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக நிறைய நேரங்களில் நம்ம நெல் தரிசுடைய சாகுபடி பரப்பளவு குறைஞ்சுக்கிட்டே வருது. இதற்கு காரணம் வந்து நாங்கள் நெல் அறுவடை செய்யும் பொழுது, இந்த நெல் அறுவடை சார் எங்கள் நாங்கள்லாம் இப்போல்லாம் மிஷினில் பயன்படுத்துகிறோம், அன்றைய காலகட்டத்தில் நம்ம டெல்டா மாவட்டங்களில் கையில் 15 முன்னாடி விதச்சி அது முளைத்து வரும்பொழுது நெல்லை கையில் அறுவடை செஞ்சிட்டோன்னா இதில் இருக்க, அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய ரெசிடியூல் மாய்ச்சர், எஞ்சிய நீர், எஞ்சிய உரத்தை பயன்படுத்தி ஒரு மேலூரமாக ஒரு உரத்தை கொடுத்து டிஏபியை கொடுத்தாலே நாங்கள் ஒரு வருமானம் எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்து, இப்போ எல்லாம் என்னென்னது இயந்திர முறை அறுவடை, நெல் இயந்திர முறை அறுவடைக்கு சென்று விட்டதால் இது எவ்வாறு விதைப்பது, இதற்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல்வேறு தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கு, பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நெல் வேக்சி கண்டிஷன் மெழுகு

0: பதத்தில் விதைப்பதற்காக பதிலாக நெல் அறுவடை செய்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக இதை இயந்திர முறையிலே விதைக்கலாம், கையிலே விதைக்கலாம், ப்ராட்காஸ்டிங் பண்ணலாம், கூடுதலான விதை அளவில் விதைப்பதால் அதனுடைய முளைப்பு திறனை கொண்டு வர முடியும். நெல் தரிசில் நம்ம அதை பண்ணுறது இந்த பருவத்தில், அடுத்த வருகின்ற பருவத்தில் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது நெல் தரிசில். அப்போ அது மட்டும் இல்லை, அது முளைக்க வைத்த பின்பு இந்த முளைப்பதற்கான இன்றைய காலநிலையில் நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் மாறிடுச்சு. கன்சர்வேஷன் டில்லேஜ் அப்படிங்கிறாங்க, அதாவது நெல் விவசாயம் பண்ண வயலில் அந்த இயந்திரங்கள் மூலமாக விதைக்கக்கூடிய கருவியை பயன்படுத்தி எங்கெல்லாம் விதை இடுகிறோமோ அங்கே மட்டும் இடைஞ்சல் பண்ணி அதில் விதை இட்டுட்டு மேலும் கூடுதலாக அதற்கு தேவைப்படக்கூடிய நீரினை மண்ணிலிருந்து கீழே எஞ்சிய ஈரப்பதம் மண்ணிற்குள்ளே இருக்கிறது மேலே வந்து முளைப்பதற்கும், இதில் மேலே கிடக்கிற இந்த நம்ம ஸ்டபிள்ஸ் அதாவது நெல்லோட கழிவு கிடக்கு இல்லைங்களா, அது அதனுடைய மைக்ரோ கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு உகந்ததாக இருக்கிறது காரணமாக நெல் தரிசிலையும் நம்ம பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் பயிர் குறுகிய காலத்தில் மற்ற பயிர் சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அங்கெல்லாம் இந்த பயிரை கொண்டு வரலாம். எங்கெங்கெல்லாம் அதிக இடைவெளி பயிர்கள் பண்ணுறோமோ அதற்கு ஊடுபயிராக இதற்கு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த வழிமுறைகளை நாம் பயன்படுத்தணும்னா நம்மளுடைய சாகுபடி பரப்பளவினை கூட்டலாம். அப்போ சாகுபடி பரப்பளவில் கூட்டும் போது இருக்க உற்பத்தி திறனிலே இருந்தால் எவ்வளவு வரைக்கும் உற்பத்தி கூடும், இது இதுக்கு அடுத்தபடியாக உற்பத்தி திறனை கூட்டுவதற்கான வழிமுறைகள் என்றானா ரகங்கள் தேர்வு. இந்த ரகங்களை சரியான நிறுவனங்களிலிருந்து பெற்று, முக்கியமாக சொல்லணும்னா இது விதை வாங்கணும்னா விதை உற்பத்தியாளர் அங்கே எங்கே இருக்காங்க, நம்ம மதுரை மாவட்டத்திற்குன்னா இங்கே உள்ள வேளாண் அறிவு நிலையம் உற்பத்தி பண்ணுது. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலங்களும் வேளாண் அறிவு நிலையங்கள் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் தரமான விதைகளை கொடுக்குறாங்க. நீங்கள் தரம் இல்லாத விதையாக அல்ல, மற்ற இதாக மாற்றப்பட்ட விதைகளை விதையாக பேக் பண்ணி வரும் பொழுதோ இல்லாட்டி அதை பயன்படுத்தும் பொழுதோ அதனுடைய தாக்குதல் குறைவான உற்பத்தி திறன் இருக்குது. அதனால் தயவு செய்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் நிலையங்களின் மூலமாக அதிகப்படியான உற்பத்தி திறன் உள்ள ரகங்கள் இருக்கு. உளுந்தாக இருக்கட்டும், உளுந்தில் 12-13 வம்பன் 12-13 வரைக்கும் ரகங்கள் வெளியிட்டாங்க. நம்ம இயந்திர முறையில் அறுவடை பண்ண போகிறோமா, தொடர்ச்சியாக நம்மளுடைய உற்பத்தியை கூட்ட போகிறோமா, அதற்கான ரகங்கள் இருக்குது. விவசாய பெருமக்களிடையே நிறைய நேரம் சொல்லக்கூடியது அந்த மஞ்சள் தேமல் நோய் வராமல் எந்த பருவத்தில் பயிர் செய்தால் நன்றாக இருக்கும், எந்த பருவத்தில் செய்யும் பொழுது வருமுன் காப்பதற்கான அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, விதை நேர்த்தி செய்து அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் வராமல் எவ்வாறு கட்டுப்படுத்துவது, எவ்வாறு வருமுன் காண்பது, அதற்கான பல்வேறு வழிமுறைகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொழில்நுட்பங்களாக கொடுத்துட்ருக்கு. பயிர் வகை பயிர்களை விதைப்பதிலிருந்து அறுவடை வரை இயந்திரமயமாக்கல் செய்வதற்கான தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முன்னேற்பாடாக உண்டாக்கி உருவாக்கியுள்ளது.
1: இதுவரை பயிர் வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

இதுவரை நாம் கேட்டது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. தொடர்வது மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில்

0: நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டப் பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டி மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவு துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்த பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000+ அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 6:55.
1: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
2: மழை நீர் சேகரிப்பு நீர் பாதுகாப்பிற்கான சிறந்த வழி. நீர் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகும். உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றுக்கு முன்பாகவே உயிர் வாழ்வதற்கு தேவையானது நீர். அதனால்தான் நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை பாதுகாத்து மழை நீரை சேமித்து வாழ்ந்தனர். நீரின்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவரின் வார்த்தைகள் நீரின் முக்கியத்துவத்தை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. பூமியில் நீர் அதிகமாக இருப்பது போல தோன்றினாலும் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய தூய்மையான குடிநீரின் அளவு மிகவும் குறைவு. மக்கள் தொகை அதிகரிப்பு, நகர வளர்ச்சி, நிலத்தடி நீரின் அதிகப்படியான பயன்பாடு போன்ற காரணங்களால் இன்று பல இடங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சினைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருப்பது மழைநீர் சேகரிப்பு ஆகும். மழைநீர் சேகரிப்பு என்பது மழையாக பெய்யும் நீரை வீணாக கடலுக்கு செல்ல விடாமல் அதை சேமித்து பயன்படுத்தும் முறையாகும். வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் இதனை செயல்படுத்தலாம். மழை பெய்யும் போது சேமித்தால் வறட்சி வரும்போது உதவும் என்ற கருத்து மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. நம் முன்னோர்கள் நீர் மேலாண்மையில் மிகவும் சிறந்தவர்கள். கிராமங்களில் குளங்கள், ஏரிகள், ஊரணிகள் போன்ற நீர்நிலைகளை உருவாக்கி மழை நீரை சேமித்தனர். அந்த நீர் விவசாயத்திற்கும் மக்களின் தேவைகளுக்கும் பயன்பட்டது. ஆனால் இன்று பல நீர்நிலைகள் பராமரிப்பின்றி காணப்படுகின்றன. சில இடங்களில் அவை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக மழை காலத்தில் வெள்ளமும் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்படுகின்றன. திருக்குறள் கூறுகிறது, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணராற்பற்று. மழை உலக வாழ்வின் அடிப்படை என்பதை வள்ளுவர் கூறுகிறார். அந்த மழை நீரை பாதுகாப்பது நமது கடமையாகும். மழை நீர் சேகரிப்பின் பல நன்மைகள் உள்ளன. முதலாவது, இது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துகிறது. மழைநீர் பூமிக்குள் சென்று கிணறுகள், ஆழ்துளை கிணறுகளில் நீர் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இரண்டாவது, குடிநீர் பற்றாக்குறையை குறைக்கிறது. மழைநீரை சரியாக சேமித்தால் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும். மூன்றாவது, வெள்ளப்பெருக்கை குறைக்க உதவுகிறது. அதிகப்படியான மழைநீர் தெருக்களில் தேங்காமல் சேமிக்கப்படுகிறது. நான்காவது, விவசாயத்திற்கு உதவுகிறது. நீரை சேமிப்பதன் மூலம் பயிர்களுக்கு தேவையான நீரை வழங்க முடியும். ஒரு சிறிய கவிதை, வானம் தரும் துளிகள் எல்லாம் வாழ்வை தரும் செல்வம், சேமித்து வைத்தால் நாளை தாகம் தீர்க்கும் வளம். மழை நீரின் ஒவ்வொரு துளியும் ஒரு பொக்கிசம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்று பல வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது ஒரு நல்ல மாற்றமாகும். ஆனால் இது எல்லா இடங்களிலும் நடைமுறைக்கு வர வேண்டும். மாணவர்களாகிய நாமும் மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தலாம். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் அவசியம் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை உருவாக்க முன்வர வேண்டும். இதன் அவசியத்தை தங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். நீர் பாதுகாப்பு என்பது ஒரு நாள் செய்யும் செயல் அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், நீரை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை பாதுகாப்பதாகும். இந்த வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பை நினைவூட்டுகின்றன. ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, இன்று நாம் மழை நீரை வீணாக்கினால் நாளை நம் குழந்தைகள் குடிநீருக்காக போராட வேண்டிய நிலை வந்தால் அதற்கு யார் பொறுப்பு? இந்த கேள்விக்கான பதில் நமது செயல்களில் உள்ளது. மழைநீர் சேகரிப்பு என்பது ஒரு தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அது இயற்கையை மதிக்கும் ஒரு பண்பாடு. மழை நமக்கு தரும் அரிய பரிசை பாதுகாப்பது நமது கடமை. நிறைவாக, நீரை சேமிப்பவன் வாழ்க்கையை சேமிக்கிறான் என்ற உண்மையை மனதில் கொண்டு ஒவ்வொரு மழைத்துளியையும் மதிப்போம். மழை நீரை சேமிப்போம். நீர் வளத்தை பாதுகாப்போம். எதிர்கால தலைமுறையை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: நீ மதுரை வானொலி நிலையம்
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கிறீர்கள் காலை தென்றல். இன்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப், சர்வதேச நம்பிக்கை தினம். மக்களின் பொது சுகாதாரம், வன்முறை தடுத்தல், தற்கொலை எண்ணம் வராமல் தடுத்தல் முதலியவற்றை முன்னிறுத்தி இந்த சர்வதேச நம்பிக்கை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.

சர்வதேச நம்பிக்கை தினம், மன அமைதி, சுய பரிசோதனை, பிறருக்கு உதவுதல் என்று நம்பிக்கையை விதைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.

0: மரியான் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் குழுவினரோடு பாடிய பாடல், அதனைத் தொடர்ந்து தளபதி திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடிய பாடல் ஆகியவற்றை கேட்டோம். நேர்களே, ஆகாஷ்வாணியில் நேர்கள் கேட்க இருக்கிறீர்கள் விளம்பரங்களை அடுத்து பாடல்.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினா.

0: நாள். நீங்களும் QR கோடை ஸ்கேன் செஞ்சு UPI-ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: இடகால 7:35 முதல் தொடர்ந்து நாம் மதுரத்தண்டல் கேட்போம் நேர்களை. இப்பொழுது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடு

0: இன்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையினர் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மென் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர் 40 மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்னாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து தனது 2 இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2 நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269

0: 9 kHz நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். இரும்பு சத்துக்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள். இரும்பு சத்துக்கள் ஏன் அவசியம்?
1: உடலில் ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு இரும்பு சத்தின் பங்கு மிக முக்கியமானது. இவை இரத்தம் உருவாகுவதற்கு உதவி புரிகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை உடலில் அதிகரிக்கிறது. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் மற்றும் கர்ப்ப காலகத்தில் உதிரப்போக்கினால் ஏற்படும் இரத்த

0: இவை இரத்தம் உருவாகுவதற்கு உதவி புரிகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை உடலில் அதிகரிக்கிறது. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் மற்றும் கர்ப்ப காலகத்தில் உதிரப்போக்கினால் ஏற்படும் இரத்த சோகையை தடுப்பதற்கு உதவுகிறது. மேலும் பெண்களுக்கான ஏற்படும் பலவீனம், சோர்வு இதை அனைத்தையும் தடுப்பதற்கு இரும்பு சத்து மிக அவசியம். பொதுவாக ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு ரெக்கமெண்ட் டயட்ரி அலவன்சஸ் 19 மில்லிகிராம், பெண்களுக்கு 29 மில்லிகிராம் இரும்பு சத்து தேவைப்படும்.
1: பெண்களுக்கான இரும்பு சத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விகிதம் வந்து அதிகமா இருக்கு, அப்படிதானே?
0: உண்மைதான்.
1: இரும்பு சத்துக்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னீங்க. இரும்பு சத்து அடங்கிய உணவுகள் எவை எவை?
0: அசைவத்தில் கோழி ஈரல், ஆட்டு ஈரல் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. சைவத்தில் எடுத்துக்கொண்டால் எல், சோயா பீன்ஸ், கம்பு, கொள்ளு, ஹலீம் சீட் இது அனைத்தும் இரும்பு சத்து அதிகமுடைய உணவுப் பொருட்கள் ஆகும்.
1: ஹீம் அயன், நான் ஹீம் அயன் அப்படின்னா என்ன?
0: இரும்பு சத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். அதில் ஹீம், நான் ஹீம் அப்படின்னு இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. நான் ஹீம் தாவரங்களில் இருந்து பெறப்படக்கூடிய இரும்பு சத்து. இதோட உறிஞ்சப்படும் தன்மை உடலில் ரொம்ப குறைவுங்க. சோ அதனால விட்டமின் சியோட சேர்த்து சாப்பிடணும். ஹீம் அயன் விலங்குகளில் இருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து. இது உறிஞ்சப்படும் தன்மை அதிகம். அதனால் இதற்கு எந்த ஒரு அடிஷனல் நியூட்ரியன்ஸும் தேவையில்லை.
1: இரும்பு சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்களை நாங்கள்லாம் எடுக்கிறப்ப என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டியது இருக்கும்?
0: தேநீர், காஃபி போன்றவற்றை இரும்பு சத்து உள்ள பொருட்களுடன் சேர்த்து அருந்தக்கூடாது. அதில் இருக்கும் டானின்ஸ் நம்மளோட இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கும் அல்லது குறைக்கும். கால்சியம் அதிகம் உள்ள சாப்பாட்டையும் நம்ம சாப்பிடக்கூடாது. பால், தயிர் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஃபைட்டேட் தானியங்கள் அனைத்திலுமே இருக்கும். ஊற வைக்காத போது ஃபைட்டேட் இருக்கும். அதனால் தானியங்கள் அனைத்தையும் ஊற வைத்து அந்த ஊற வைத்த தண்ணீரை வடிகட்டி விட்டு சமைத்து சாப்பிடும் போது ஃபைட்டேட்டை குறைக்கலாம். அந்த முறையில் சாப்பிடும் போது, இரும்பு சத்து சாப்பிடும் போது தானியங்கள் ஊற வைத்த முறையில் நம்ம சாப்பிட வேண்டும். பொதுவாக ஆன்டாசிட்ஸ், நெஞ்சரிச்சல், அல்சர் போன்றவற்றைக்காக எடுத்துக்கொள்ளும் ஆன்டாசிட்ஸும் இரும்பு சத்தோட உறிஞ்சும் தன்மையை பாதிக்கும். ஆன்டாசிட்ஸ் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இரும்பு சத்து உள்ள உணவுகளை உண்ண வேண்டும்.
1: இரும்பு சத்துக்கான சிறந்த உணவு சேர்க்கைகள் என்னென்ன இருக்கு?
0: கம்பு அடை தக்காளி சட்னியுடன், குதிரைவாளி அல்லது கம்பு எலும்பிச்சை சாதம், ராகி கூழ், முருங்கைக்கீரை கூட்டு, சோயாபீன்ஸ் கட்லட் ஆரஞ்சு ஜூஸுடன் சேர்த்து எடுப்பது, முளைக்கட்டிய பயிறு சாலட் மாதிரி சாப்பிடலாம் லைம் ஜூஸோட, அல்லது எலுமிச்சம்பழத்தை சாலட்ல புளிஞ்சு விட்டு சாப்பிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஹலீம் சீடை தண்ணீரில் ஊற வைத்து எலுமிச்சம் பழம் புளிஞ்சு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பகுதியில இரும்பு சத்துக்களை பற்றி நமக்காக விளக்கம் அளித்தார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில், நேரம் 7:30. நேயர்களை இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியிருக்கிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்குறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்குறது மாதிரி இருக்குது. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார்.

0: அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னார். மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோடய சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேராக வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பள்ளம் பள்ளம்.
1: இங்கே உட்காரங்கி, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரில் கேட்க இருக்கிறீர்கள் மதுரத்தென்றல். விளம்பரத்தை அடுத்து பாடல்கள் கேட்போம் நேர்களே.
7: ஹலோ
8: ராஜேஷ் சார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
7: மறுபடியுமா?
8: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
7: சார், இவ்வளவு எங்கிருந்து?
8: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
7: சார், 2 லட்சம்?
9: என்னாச்சப்பா?
7: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
8: இருந்துதான். அடே,
7: கட் பண்ணிட்டான்.
9: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல.

0: இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
0: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: மதுரத்தின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கிறது நட்புக்காக. இந்த திரைப்படத்திலிருந்து தேவா குரலில் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மதுரத்தென்றல் நேரம் 7:45. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சக்கரக்கட்டி, இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு இப்ப இல்லை. ஸ்கூலுக்கு போகவும் பிடிக்கல. இனிமேல் எனக்கு யார் இருக்கா?
1: ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: கிரிஷ், சுசித்ரா, சுரேஷன் குரல்களில் நண்பன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். மதுரத்தென்றல்
1: செய்திச் சுருக்கத்தை அடுத்து மதுரத்தென்றலுக்காக இணைந்திருப்போம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தாம்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1,00,000 ரூபாய் இப்போயா கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நாடே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துதாயி, நிறைய செலவு இருக்குது.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினச்சிக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லைம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்லை பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனியில் ரூல்ஸ் கிடையாது.
0: அப்போ ஒன்று பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில் காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க. யாருக்கிட்ட
2: பாட்டி? நீ இன்னும்
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வழங்க இருக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் கோபுர வாசலில் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்களே.
2: I love this idiot. I love this lovable idiot.

நேரம் 8:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேற்று கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது நெஞ்சினிலே. இந்த திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள் மதுர தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
2: பல பிரபல வித்வான்களுக்கு குருவாக விளங்கிய செங்கல்பட்டு ரங்கநாதன் அவர்கள் 1938 பிறந்தார். முதலில் அவர் தனது தாயார் ராஜலட்சுமியிடம் இசை பயில துவங்கினார். இவரது தாயார் ஹரிஹர ஐயர் அவர்களிடம் இசை பயின்றார். ஹரிஹர ஐயர் வித்வான் டைகர் வரதாச்சாரியின் சீடர் ஆவார். செங்கல்பட்டு ரங்கநாதன் பிறகு புல்லாங்குழல் வித்வான் ராமச்சந்திர சாஸ்திரி அவர்களிடம் இசைப்பயிற்சியை பெற்றார். இவருடைய அபார திறமையைக் கண்டு ராமச்சந்திர சாஸ்திரி பிரபல வித்வான் ஆலத்தூர் வெங்கடேஷ் ஐயர் அவர்களிடம் இவரை இசையை மேற்படி கற்க பணித்தார். தியாகராஜ சிஷ்ய பரம்பரையைச் சேர்ந்த ஆலத்தூர் சகோதரர்களான ஆலத்தூர் சிவசுப்பிரமணிய ஐயர், ஆலத்தூர் ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவர்களிடமும் சிஷ்யராக சேர்ந்த செங்கல்பட்டு ரங்கநாதன் தனது முதல் கச்சேரியை நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் உற்சவத்தில் 1955 பாடினார். பிறகு அதே வருடம் ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பிறகு ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையத்தில் சுமார் 20 காலம் நிலைய கலைஞராக பணிபுரிந்தார். இவர் திருப்புகழை 72 மேளகர்த்தா ராகத்தில் இசையமைத்து பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகம் தானம் பல்லவி பாடுவதில் நிபுணராக விளங்கினார். பல பிரபல வித்வான்களுக்கு இவர் பல்லவி பாடும் நேர்த்தியை விளக்கி பாட வைத்திருக்கிறார் என்பது சிறப்பானது. இவர்களுடைய சீடர்கள் நாடு முழுவதும் உள்ளனர். குறிப்பாக இவர் உடுப்பியில் ஒரு இசைப்பள்ளி அமைத்து பல மாணாக்கர்களை உருவாக்கியுள்ளார். இவருக்கு பல விருதுகள் கிடைத்துள்ளது. அவற்றுள் 2007 சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின்
2: இசை நிகழ்ச்சியில் M.A. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் ராகம் தானம் பல்லவி, கல்யாணி ராகத்தில் அமைந்த ராகம் தானம் பல்லவி, பல்லவி ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, தாளம் கண்டஜாதி திரிபுட தாளம், ஒரு கலை எடுப்பு சுண்டு விரல் சமம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின்
0: பாட்டு கேட்டோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடர்வது. செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்படத்துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிகள் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் முதல் அனிருத் வரை ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி தன்னுடைய தேனமுத குரலால் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் நீங்காத இடம் பெற்றவர் தென்னிந்தியாவின் இசை அரசி என்று அழைக்கப்படும் ஜானகி அம்மா அவர்கள். வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளை பெற்றவர், மேலும் 4 முறை தேசிய விருதுகளை பெற்றவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் பாடல்களை இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கலைஞன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்மன் கோயில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தளபதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:25.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்கும் நேரம் 10:32.

நிலையத்தில் நேரம் 10:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்தல் பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து. மனவுடன் இணைந்து எஸ் ஜானகி குரல் ஒலிக்கும் நேரம் நிலையத்தில் 10:45:30.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் கிளிப்பேச்சு கேட்கவா. எஸ்பி பாலசுப்ரமணியம் உடன் இணைந்து எஸ் ஜானகி குரல்களில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது ஜானகி குரல்களில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கோபுர வாசலிலே.

0: இதுவரை எனக்கு பிடித்த பாடல்கள் கேட்டீர்கள் நேயர்களை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தாம்பரம் விழுப்புரம் இடையேயான புறநகர் ரயில்கள் இன்றும் நாளையும் 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் வடுவோர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கீங்க.
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைகிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதல் பாடல் தாவணி கனவுகள் படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இரட்டைவால் குருவி. திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும் நேரம் 11:21.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையல். இனி தொடரும் பாடல் சிப்பிக்குள் முத்து, திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ, கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்மோ
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சுப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:33. நிகழ்ச்சியினை தொடரும் பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையாய் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் ஒலிக்கிறது.

தந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ

0: சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
3: ஹரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
2: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.
3: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
2: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

நமது நிலையத்தின் நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சங்கீத சாரல் ஆர் லட்சுமி அவர்கள் வீணை, எம் ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பன்னிரண்டு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஒன்று பத்துக்கு கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம்எல் பிரபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி, 2:40 கொடுப்பவர் டாக்டர் ருக்மணி, 2:40 கலந்து கொள்ளும் மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு, 2:00 சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை, 3:00 மதுரை தென்றல். நான்கு மணிக்கு நாடகம் ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லட்சுமி கல்யாண வைபோகமே மேடை நாடகம், எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி அவர்கள், இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா, படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல் சுவை நிகழ்ச்சி. ஐந்து 5:30 கிராமிய தென்றல், இயற்கையும் மனித வாழ்வும். மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமா மகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். ஆறு 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல், நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். இன்று மாலை 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் வி. கார்த்திகேயன். ஏழு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலையம் விதை பரிசோதனை அலுவலர் எஸ். சிவகாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரவிவார்ஷி அகில பாரத சங்கீத சபா குமார் மதுரா அவர்கள் பாட்டு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவடையும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

0: இனி தொடர்வது மணி 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Sunil Varma.

ஆர் லக்ஷ்மி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எம் ஆர் கணேசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் கருணிப்ப என்று தொடங்கும் திருவொற்றியூர் தியாகையர் இயற்றிய சகானாராக வர்ணம் ஆதி தாளம்.

இதுவரை சங்கீத சாரலில் ஆர். லக்ஷ்மி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். எம். ஆர். கணேசன் அவர்கள் மிருதங்கம். 1:10 எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று

0: நாளை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக்குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
1: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வுபூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள், காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாய்

0: சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 இன்னிங்ஸில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3rd ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 15 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு, இன்று பலத்த காற்று

வடக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்க கடற்பரப்பிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று மடைக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி அன்று பலத்த காற்று மடைக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல். கே. பத்மநாபன் இசையமைப்பில் பாடியவர் T.L. தியாகராஜன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்திய அலைவரிசை 720 கிலோஹெர்ட்ஸில் 1:10 கணித வாழ்வு நிகழ்ச்சியில்.
1: மனதுக்கு முதுமை கிடையாது, முதுமை வயதனால் வருவது. வயது என்பது ஒரு எண்தான் என்பதை நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி முதியவர்களுக்கு இயற்கையிலேயே குறைவாக இருப்பதால் வாய்ப்புள்ள எல்லா நோய்களிடமிருந்தும் எந்த நாளும் தம்மை தற்காத்து கொள்வதுதான் அவர்களின் அறிவுபூர்வமான அணுகுமுறையாகும்.
0: முதுமை இனி

0: தாக முதியோர் நல ஆர்வலரையும் எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். ஒன்று,
1: இடைவெளி கடைபிடித்தல் போன்றவை அன்றாட செயல்பாடுகளில் தொடர வேண்டும். தனியாக வெளியே செல்லும்போது ஆதார் அட்டை போன்ற அடையாள அட்டைகளை சட்டைப்பையில் வைத்து கொள்வது நல்லது. வெளிநாட்டிலோ வெளி ஊரிலோ நெருங்கிய உறவுகள் இருந்தால் ஒவ்வொரு காலையும் அல்லது இரவிலும் கட்டாயம் தொடர்பில் இருக்க வேண்டும்.
0: முதியோர் நல ஆர்வலர் எம் எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 1:10 கணித வாழ்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. மெல்லிசை பாடல்களில் அடுத்து வி வசந்தா ஸ்ரீதேவி பாடிய பாடல். இயற்றியவரே மோகன், இசை எல் கிருஷ்ணன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் விளம்பரங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வாங்கலும் இப்போது எளிது.
5: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
6: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
7: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
6: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
5: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
6: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
7: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
6: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
6: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
7: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
6: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
5: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
8: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
9: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கேயே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
6: This is Akashvani, the news read by Sunil Verma. Prime Minister Narendra Modi has returned to New Delhi after concluding a 6-day successful visit to Indonesia, Australia and New Zealand. In the first leg of his 3-nation tour, Mr. Modi visited Indonesia from 6th to 8th

இதில் தன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறான். 40 வயதில் யார் தம்மை பற்றி என்ன நினச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறான். 60 வயதில் தான் தன்னை பற்றி யாருமே எப்போதுமே நினைப்பதே இல்லை அப்படிங்கிறதே உணர்றான். அன்லாண்டஸ் என்னும் அமெரிக்க உளவியல் ஆலோசகர், வாழ்வில் முதுமையையும் இறப்பையும் தவிர்க்க நம்மால் முடியாது என்ற யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த உணர்வே முதியவர்களை தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்தும் மன இறுக்கத்திலிருந்தும் காப்பாற்றும். உலக மனித உரிமை குழுவின் கருத்து, 2050 உலகின் மக்கள் தொகையில் 2 பில்லியன் மக்கள் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான். இவர்கள் அப்போது எதிர்பார்க்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பார்கள் என்பதும், இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் இருப்பார்கள் என்றும் கூடுதல் தகவலும் நமக்கு வியப்பையும் கவலையும் தரக்கூடியதாக இருக்கின்றன. உலக அளவில் ஸ்பெயின், ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் தமது மக்களின் வாழ்நாளை நீட்டி முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. சிங்கப்பூர் மக்களின் தற்போதைய சராசரி ஆயுட்காலம் 83.3 என்றால், மற்ற 2 நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் ஓரளவு அனுமானிக்க முடியும். இந்திய நாட்டை பொறுத்தவரை 2014 ஆய்வின்படி மக்களின் சராசரி ஆயுட்காலம் 68 உள்ளது. தற்போதைய நிலையில் மருத்துவ உலகின் கருணையினால் இது சற்றே உயர்ந்திருக்கலாம். நீண்ட நாட்கள் வாழ்வது மகிழ்ச்சியான விஷயம் என்றாலும், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் மற்றவங்களுக்கு எப்படி இடம் கிடைக்கும் இல்லையா? இந்தியாவை பொறுத்தவரை நவீன மருத்துவ வசதிகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் ஏராளம். ஆனால் அவற்றை வாங்குவோர் சக்தி கொண்டோர் நம்மில் வெகு சிலரே. இங்கு தான் முதுமைக்கு சிக்கலே உருவாகுது. வாழ்தல் வேறு, இருத்தல் வேறு. தன் வேலையை தானே பார்த்து கொண்டு உயிருடன் இருப்பதை வாழ்தல் எனலாம். தனது அடிப்படை இயக்கத்துக்கு கூட மற்றவங்களை சார்ந்து இருப்பது இருத்தலாகும். இவர்களை காலப்போக்கில் நெருங்கிய உறவுகளே சுமையாக கருத தொடங்குவார்கள். கணிசமான ஓய்வு ஊதியம் பெறுபவர்களும் சொத்து உள்ளவர்களுக்கும் வேண்டுமானால் நல்ல கவனிப்பு கிடைக்கலாம். சார்ந்த முதியோர் உடல்நிலைமை மிக மோசமாகவும் அதுவும் கிடைப்பது அரிது. இந்த சூழ்நிலையில்தான் முதியோர்கள் தமது வாழ்வில் மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் யாருடனும் கடனோ பகையோ வைத்து கொள்ளக்கூடாது. எதிலும் சமரசம் என்பது வாழ்வின் தாரக மந்திரமாக மாற வேண்டும். எதிர்பார்ப்புகள் எதிரிகளையும் ஏமாற்றத்தையும் அவர்களுக்கு அள்ளித்தரும். மௌனம் காப்பது அவர்களின் கௌரவத்தை காப்பாற்றும். பிடித்த வேலைகளில் கவனம் செலுத்துதல், பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுதல், நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்றவை நல்ல பலன்களை தரும். சாத்தியமாயின் மருத்துவ காப்பீடு ஒன்றை தனக்கும் தனது துணைக்கும் எடுத்துக்கொள்ளுதல் நல்லது. பணம் உள்ளவர்களால் தான் அதிகரித்து வரும் அவசர மருத்துவ செலவுகளையும் எதிர்கொள்ள முடிகிறது. வயது ஆக ஆக நெருங்கிய சொந்தங்களின் இழப்பு, வலியுடன் கூடிய நோய்கள், வயது மூப்பின் காரணமாக ஏற்படும் உடல் பலவீனம், வாழ்வில் சந்தித்த ஏமாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கின்ற மனச்சோர்வுக்கு சுவையினை சேர்க்கும். உடல் செயலற்று இருந்தால் உடலின் தசைகள் இறுகி உடல் நாளடைவில் சாதாரண இயக்கத்திற்கே முட்டுக்கட்டை போடும். அன்றாட தனிமை மன நிம்மதியையும் நினைவாற்றலையும் வெகுவாக பாதிக்கும். அரசு அளிக்கும் நலத்திட்டங்களை முதியோர்களை பயன்படுத்தி கொண்டால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையலாம். தொலைநோக்கு சிந்தனையுடன் உடலில் சக்தியும் கையில் பணமும் இருக்கும்போதே முதுமைக்கால தேவைகளுக்கு திட்டமிடுதல் நலத்தை பயக்கும். இன்றைய சமுதாயத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே வருங்காலங்களில் முதியவர்கள் அதிகம் கொண்ட நாடாக இந்தியா இருக்க வாய்ப்புகள் அதிகம். முதுமைக்கால பராமரிப்பு நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு பெரிய சவாலாக அமையலாம். இந்நிலையில் முதுமையில் சோர்வு இருந்தால் அதையும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு தற்காத்து கொண்டு முதுமை வாழ்வை வரமாக்கிக் கொள்வது அவரவர் கைகளில்தான் உள்ளது. நாம் 60 வயதை கடந்தவர்கள். அதற்கு பிறகும் கூட கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறுவதை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதற்காக வீணான பயத்தையும் மனதில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. மனதுக்கு முதுமை கிடையாது, முதுமை வயதனால் வருவது.

என்பது ஒரு எண்தான் என்பதை நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி முதியவர்களுக்கு இயற்கையிலேயே குறைவாக இருப்பதால் வாய்ப்புள்ள எல்லா நோய்களிடமிருந்தும் எந்த நாளும் தம்மை தற்காத்து கொள்வதுதான் அவர்களின் அறிவுபூர்வமான அணுகுமுறையாகும். தனிமைப்படுத்தி கொள்ளுதல், முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கால் மற்றும் முகத்தினை சோப்பினால் கழுவுதல், சமூக இடைவெளி கடைபிடித்தல் போன்றவை அன்றாட செயல்பாடுகளில் தொடர வேண்டும். தனியாக வெளியே செல்லும்போது ஆதார் அட்டை போன்ற அடையாள அட்டைகளை சட்டைப்பையில் வைத்து கொள்வது நல்லது. வெளிநாட்டிலோ வெளி ஊரிலோ நெருங்கிய உறவுகள் இருந்தால் ஒவ்வொரு காலையும் அல்லது இரவிலும் கட்டாயம் தொடர்பில் இருக்க வேண்டும். இருவருக்கும் வசதியான ஒரு கால அட்டவணை இருவரின் பணிக்கும் இடைஞ்சல் தராது. வாழ்வில் சமரச சன்மார்க்கம் தழைக்க வேண்டும். எல்லோர் பேச்சுக்கும் ஆமாம் போட கற்றுக்கொள்ளுங்கள். கேட்காமல் யாருக்கும் அறிவுரை கூறி அவமானப்படுவதை தவிர்ப்பது நலம். எந்த நிலையிலும் யாருடனும் பகை, விவாதம், கடன் போன்றவற்றை வளர்த்து கொள்ளாதீர்கள். அவ்வப்போது இல்லத்துணைக்கு நன்றி பாராட்டி அன்பு செலுத்த தவறாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் முதல் பக்கமாகவும் கடைசி பக்கமாகவும் இருப்பவர்கள். இனிமையான பழைய நினைவுகளை நட்புகளை அசி போட்டு பாருங்கள். பிடித்ததில் ஈடுபட தயாராகுங்கள். பிடிக்காததை தவறியும் செய்யாதீர்கள். இசையினை கேட்பதில் பாடுவதில் ஈடுபடுதல், தியானத்தில் ஈடுபடுவதால் மன அழுத்தம் குறையும். நல்ல சுத்தமான உடை, சவரம் செய்த முகம், நம்பிக்கையான நட்பு, இறைபக்தி, எளிமையான வாழ்வு, சுத்தமான காற்று போன்றவற்றை அவர்கள் உள்ளத்தின் உற்சாகத்தினை பெருக்கும். நெடுந்தூர நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல், கடைகளுக்கு செல்லுதல், மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்லுதல் போன்ற செயல்பாடுகளை முற்றிலும் தவிர்த்தல் நலம். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற உடற்கோளாறு உள்ளவர்கள் வழக்கமான மருந்துகளை எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது. நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் போன்றவற்றின் அளவை வாரம் ஒருமுறையோ தேவைப்படும்போதோ தகுந்த மருத்துவ உபகரணங்களை கொண்டு இருக்கும் இடத்திலேயே பரிசோதித்து அவற்றின் நாள் நேரம் குறித்து ஒரு பதிவேட்டில் பதிவு செய்து வருவது பிற்காலத்தில் பயன்படும். குடும்ப மருத்துவருடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து அவர்களின் ஆலோசனைகளை தொலைபேசி மற்றும் கைபேசிகளின் மூலம் பெறுவதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். லேசான உடல் உபாதைகள் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகளாக விஸ்வரூபம் எடுக்கலாம். அதனால் அதில் சிறிது கவனம் தேவை. மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் புதிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதோ எடுத்துக்கொண்டு வரும் மருந்தை மருத்துவர்கள் சொல்லாமல் பாதியிலேதோ நிறுத்திவிடுவதோ விபரீதமான விளைவை ஏற்படுத்திவிடும். தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் நாட்டின் அண்மை செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தமது செயல்பாடுகளை தகவமைத்து கொள்ள வேண்டும். ஆதிக்கம் செலுத்தி வந்த காலம் முடிந்து அடிமை வாழ்வு தொடங்கிவிட்டதே ஞானம் உணர்த்திவிடும். குடும்ப பொறுப்பை மன நிறைவுடன் அடுத்த தலைமுறைக்கு பதவி பிரமாணம் செய்து விடுவது பல சிக்கல்களை தவிர்க்கும். மிகுந்த மன நிம்மதியை தரும். மனதில் தோன்றினால் இரகசியமாக நம்பகத்தன்மை கொண்ட ஒரு நல்ல நண்பர் ஒருவரை சாட்சியாக கொண்டு உயில் ஒன்றை தயாரித்து விட்டால் பிற்காலத்தில் தம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வருவதையும் தவிர்க்கலாம். முதுமையும் மற்றொரு குழந்தை பருவம் போலத்தான். பிறை சார்ந்து வாழ வேண்டிய காலத்தின் கட்டாயம் எல்லோருக்கும் இது ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தாலே ஏமாறாமல் இருக்கலாம். முடிந்தவரை பிறருக்கு சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் அனைத்து முதியவர்களும் எடுத்துக்கொள்ள தாமே முன்வர வேண்டும். அதற்கு முதுமை நம் மனதுக்கு இல்லை, வயதுக்குத்தான் என்பதை அனைத்து முதியவர்களும் உணரத் தொடங்க வேண்டும். அப்படி உணரத் தொடங்கினால் என்றுமே அவர்கள் இளைஞர்கள்தானே. முழு உடம்பையும் தாங்கி பிடித்து நாம் உலாவர உதவுவை நமது கால்களே. முக்கியமாக மூட்டுக்கள் தொடைகளுடன் கணுக்கால்களையும் இணைத்து நமது அன்றாட இயக்கத்தில் நமது செயல்பாடுகளில் கால்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. நமது அன்றாட வாழ்வில் செயல்பாடுகளில் நமது இரண்டு கால்களின் பங்கு 70% என கூறப்படுகிறது. மூட்டு வலி உடலையே தாங்கும் பகுதியில் ஏற்படுவதால் தாங்க முடியாத வலியை ஏற்படுத்துகிறது. இதனுடைய தீவிரத்தை அனுபவித்தவர்கள் மட்டுமே விவரிக்க முடியும்.

குறிப்பாக முதியோர்களும் பெண்களும் மூட்டு வலியால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். நமது அன்றாட வாழ்க்கை முறையில் முதுமை கணிசமான மாற்றங்களை தானாகவே கொண்டு வந்து விடுகிறது. இந்த மாற்றங்கள் முதலிலும் படிப்படியாக உடல் அளவிலும் தொடர்கின்றன. மனநலம் பாதிக்கப்படும்போது அதை சவாலாக நினைத்து சமாளிக்க காலம் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. எதிலும் சமரசம் செய்து கொள்ளும் மனப்பக்குவமும் சகிப்புத்தன்மையும் நமக்கு உதவிக்கு வந்து மனநலன் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளாகாமல் பல நேரங்களில் நம்மை பாதுகாக்கின்றன. ஆனால் உடல் நலம் மூப்பின் காரணமாக பாதிக்கப்படுவதை நாம் ஓரளவுதான் தவிர்க்க முடியும். சரியான தடுப்பு நடவடிக்கைகளை தொலைநோக்கு பார்வையோடு 60 வயதை நெருங்கும் போதே முதியவர்கள் எடுத்துக்கொள்ள தவறுதல் கூடாது. அப்போதுதான் அவர்கள் தமது அன்றாட செயல்பாடுகளுக்கும் இயக்கத்திற்கும் மற்றவர்களை சார்ந்து இருப்பதை ஓரளவேனும் தவிர்க்க முடியும். 50 வயதினை கடந்தாலே மூட்டு வலியின் அடையாளங்கள் எல்லோருக்கும் தெரிய வரும். அப்போதே மூட்டு வலி தீவிரம் அடையாமல் பார்த்து கொண்டால் பிற்காலத்தில் மூட்டு வலியின் தீவிரத்தன்மையை குறைக்கலாம். மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம் அதிகம் நடக்காமல் கால்களின் இயக்கங்களை நாம் குறைப்பதே ஆகும். இயக்கப்படாத கால்கள் நமக்கு இனிமேல் நடப்பதற்கான வேலை இல்லை என்னும் உணர்வினை மூளையின் மூலம் பெறுகின்றன. நமது அன்றாட பழக்க வழக்கங்கள் இந்த உணர்வுக்கு வலு சேர்க்கின்றன. மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரையின் அளவு இருக்கும்போது இயல்பாகவே அதிக சோர்வுடன் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் உடல் ஓய்வு எடுக்கச் சொன்னாலும் முதலில் நடைப்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிறிது தூரமாவது நடக்க முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும், உடலில் கெட்ட கொழுப்பு குறையும், நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் சீராகும், மிக இரத்த அழுத்தம் சீராகும், முட்டிகள் இயங்கத் தொடங்குவதால் நாளடைவில் முட்டியின் தசை நார்களில் இறுக்கம் குறைந்து முட்டிகளின் வலியும் குறையும். நடக்கத் தொடங்கும் போதே ஏற்படும் சிறு சிறு வலிகளை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். இரும்பு சத்தும் கால்சியமும் எலும்புகள் உறுதியாக இருக்க உதவுகின்றன. மூட்டுகளில் வலியுள்ள இடங்களில் தொடக்க காலங்களில் ஐஸ் கட்டியை கொண்டும் தொடர்ந்து இருந்தால் சுடு தண்ணீரை கொண்டும் நீவி விடுவது நல்ல பலனை அளிக்கும். பக்க விளைவுகளும் ஏற்படாது. உடல் பருமனை குறைத்தல், நடக்கும் போதும் நிற்கும் போதும் வாகனங்கள் ஓட்டும் போதும் உடலினை சரியான கோணத்தில் பராமரிப்பது, பிடித்த பாடல்களை கேட்பது, தியானம் மற்றும் இறை வழிபாடு, குளிப்பறைகளில் வழுக்கும் தலைகளிலும் விழிப்புடன் இருத்தல் ஆகிய செயல்பாடுகள் மிக முக்கியமானவை. உணவில் முருங்கைக்கீரை மற்றும் பச்சை காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் இரவில் சிறிது மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் சேர்த்து பால் குடித்தல் நல்லது. மேலும் உணவில் சுக்கு, இஞ்சி, துளசி போன்றவற்றை சேர்த்து கொள்வதும் கிழங்கு வகைகளை தவிர்ப்பதும் நல்லது. மது குடித்தல், புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் அவற்றினை படிப்படியாக குறைத்து வருவது உடல்நலத்திற்கு நல்லது. முதுமையில் சோர்வும் பலவீனமும் தவிர்க்க முடியாதவை. இவ்வயதில் ஓய்வே பல நோய்களுக்கு நல்ல மருந்தாக அமையும் என்பதை மனதில் கொண்டு தேவையில்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் மருந்துகள் என்றும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது என்றும் காலப்போக்கில் நமக்கு பெரிய நோய்களை கொண்டு வரும். மூட்டு வலி நிரந்தரமாக முடக்கி போட்டுவிடும்.

முதுமையில் ஆண் துணையின்றி பெண்கள் தனித்து விடப்படுவதையும் புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பிறந்தது முதல் பெற்றோர், மனமான பிறகு கணவன், கணவனுக்கு பிறகு மகன்கள் என ஒவ்வொரு நிலையிலும் பிறரை சார்ந்து வாழ்பவள் பெண், தனக்கென வாழாதவள் பெண். பெருகி வரும் சமூக கலாச்சார காரணிகளாலும் நகரமயமாக்குதல், உலகமயமாக்குதல் போன்ற கூட்டு குடும்ப சிதைவு முறைகளாலும் அடிமை வாழ்வுக்கே பழக்கப்பட்ட பெண்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தமது பிற்கால பாதுகாப்பான எதிர்கால வாழ்வுக்காக குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும். அப்போதுதான் பிற்காலத்தில் எவ்வித சிரமமும் இன்றி யாருடைய துணையும் இன்றி வாழ்வதற்கு தேவையான வாழ்வியல் திறன்களை அவர்கள் பெற முடியும். வங்கிகளுக்கும் கொடுக்கல் வாங்கல் உள்ள பிற இடங்களுக்கும் கணவன்மார்கள் மனைவியை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைப்பது, பிற்காலத்தில் பெண்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றப்படுவதை தடுக்கும் அல்லது குறைக்கும். 40 வயதினை தாண்டும் போதே மனதிலும் உடலிலும் சோர்வும் அசதியும் பெண்களுக்கு அழியாத விருந்தாளியாக வந்து சேரும். நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கும் கணவனுக்கு பணிவிடை செய்யும் மனைவி நோய்வாய்ப்பட்டால் அவளை பராமரிக்க மகனோ கணவனோ காட்டும் அக்கறை குறைவே. இந்த நிலை மாற அனைத்து நிலைகளிலும் உடனடி முயற்சிகள் தேவை. பல பெண்கள் வீட்டிற்குள்ளேயே இருப்பதாலும் சமூக கட்டமைப்பின் தாக்கத்தினாலும் தனது உடல் உபாதைகளை வெளியே சொல்லுவதே இல்லை. இது முதுமைக்கு கொடுக்கும் பரிசு என தகுந்த மருத்துவ சிகிச்சை கூட எடுத்துக்கொள்ளாமல் அன்றாட வாழ்வை கடவுள் விட்ட வழி என கடத்தி வருகிறார்கள். கணவனோ மகன்களோ அவர்களை கட்டாயப்படுத்தி மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லும் பொறுப்பினை கட்டாயம் ஏற்க வேண்டும். குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஓய்வூதிய விவரங்கள், தனக்கு பிறகு தனது ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியமாக மாற எடுக்க வேண்டிய வழிமுறைகள், அதற்கான விண்ணப்ப படிவங்கள், இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றையும் பெற உதவக்கூடிய உண்மையான நண்பர்களின் தொடர்பு எண்கள், முதுமை பெண்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் முதுமை பெண்கள் எவ்வித தயக்கமுமின்றி கணவனிடம் இருந்து மனைவி ஒரு காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை தனக்கு புரியும் விதத்தில் தானே எழுதி பாதுகாப்பாக வைத்து கொள்வது மிகவும் நல்லது. யோசித்து பார்த்தால் மகிழ்வாக மீதமுள்ள காலத்தை வாழ்வதற்கான புதிய வழிகள் நம்முடைய மனதிலேயே தோன்றும். நாம் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நாளன்று பணியை இழக்கிறோம். சுதந்திரமான நம் வாழ்க்கை வாழத் தொடங்குகிறோம். பணியிலிருந்து முறையான ஓய்வு என்பது அனைவருக்கும் வாய்ப்பதில்லை. ஓய்வு பெறும் நாளன்று கூட பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். அவர்கள் பல நாட்கள் மன உளைச்சலோடும் போராடி ஓய்வு கால பலன்களை காலதாமதமாக பெறுவது துரதிருஷ்டவசமானது. தொடர்ந்து பல வருடங்கள் அரசு பணியிலோ அல்லது தனியார் துறையினிலோ பணியாற்றி உழைப்பிற்கு பின் ஓய்வு எடுக்க விரும்புவது மனித இயல்பு. அப்போதுதானே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். பணியில் இருக்கும்போதே குழந்தைகளின் திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற பொறுப்புகளை முடித்துவிட முயற்சி செய்யும். ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே மனதில் எதிர்காலத்தை பற்றிய கவலை தலை தூக்குவது அனைவருக்கும் இயற்கையானது. இந்த நிலையில்தான் மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். ஓய்வூதியம் பணிக்கொடை சார்ந்த விண்ணப்ப படிவங்களை முன் அனுபவம் கொண்ட நண்பர்களின் உதவியுடன் பிழை எதுவும் இல்லாமல் தயார் செய்து சார்ந்த அதிகாரிகளின் மூலம் மாநில கணக்காயருக்கு ஓய்வு பெற 6 மாதங்களுக்கு முன்னரே சமர்ப்பிக்க வேண்டும். துய்க்காத ஈட்டா விடுப்பு நாட்கள் மற்றும் அரை சம்பள விடுப்பு நாட்களை சரண் செய்து பணப்பலன் பெற விடுப்பு விவரங்களை முறையாக கணக்கிட்டு அவற்றை சார்ந்த உயர் அதிகாரி மூலம் சம்பளம் வழங்குதல் கருவூல அதிகாரி

அறிக்கைக்கு சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் ஓய்வூதிய பணப்பலன்கள் நம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உடனே வந்து சேரும். அடுத்து, ஓய்வு பெறும் நாளன்று வழக்கமான உற்சாகத்துடன் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் கூடுமானவரை முடித்துவிட வேண்டும். மற்றவர்களுக்கு முடிந்தவரை அனைத்து நல்ல உதவிகளையும் செய்ய இறுதி வாய்ப்பு இதுதான். பிற்பகலில் பணியிலிருந்து விடுபட மனதளவில் நாம் தயாராக இருக்க வேண்டும். மாலையில் நடைபெறும் பிரிவு விழா கூட்டத்தில் பிடித்தவர் பிடிக்காதவர் என்றில்லாமல் அனைவரின் பெயரையும் அவர் நமக்கு செய்த உதவிகளையும் வெளிப்படுத்தி பாராட்ட மறக்கக்கூடாது. ஓய்வு பெற்ற மறுநாள் முதல் நீண்ட நாட்கள் விடுப்பில் இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். விரும்பினால் குடும்பத்தாருடன் ஓரிரு நாள் தொலைதூர சுற்றுலாவுக்கு செல்வதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். ஓய்வுகால பணப்பலன்களை நம்பகமான வங்கி ஒன்றில் நிரந்தர வைப்பு தொகையாக முதலீடு செய்யலாம். கணிசமான பணம் கையில் இருப்பதை அறியும் கயவர் கூட்டம் நம்மை அதிக வட்டி தருகிறேன் என்று சொல்லி ஆசை காட்டு அவர்கள் மற்றவர்கள் குறிப்பாக மூத்த குடும்பங்களை குறிவைத்தே தொழில் செய்பவர்கள். ஓய்வு காலத்தில் பேரன் பேத்திகளுடன் காலத்தை கழிப்பதில் அலாதி சுகம் உண்டு. அதன் மூலம் மகன் மகள் மருமகன் மருமகள் போன்றோரின் கூடுதல் ஆதரவும் அன்பும் கிடைக்கலாம். பெரும்பாலும் காது கேட்காது கவலைப்படாதீர்கள். பல விஷயங்கள் நம் காதுகளுக்கும் கவனத்திற்கும் வராமல் இருப்பது நம் மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும். சிக்கனமான எளிமையான வாழ்வுக்கு மாறுங்கள். வங்கிக் கணக்கில் தங்கள் வாழ்க்கை துணைவரை வாரிசாக பதிவு செய்ய மறக்கக்கூடாது. பிற்காலத்தில் அவர்களும் கௌரவமாக வாழ இது உதவும். தன் காலத்திற்கு பின் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகளை வாழ்க்கை துணைக்கு விளக்கி வைப்பது நல்லது. ஓய்வூதிய பணப்பலன்கள் மற்றும் நீங்கள் சம்பாதித்த அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் தங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரிலேயே இருப்பது நல்லது. ஓய்வு காலத்தில் உடல்நிலை அனுமதித்தால் ஏதேனும் ஒரு பகுதி நேர பணிக்கு செல்லலாம். உடல்நலம் சார்ந்த பதிவுகள், குடும்ப மருத்துவர் தொலைபேசி எண்கள், உடல் நோயின் தன்மை, அவற்றிற்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் பெயர்கள், அளவு, எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் போன்றவற்றை ஒரு கையேட்டில் அனைவருக்கும் விளங்கும்படி எழுதி வைப்பது நல்லது. உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். நீங்கள் தலையிட்டால் பிரச்சனை தீவிரமாகும். நம்மை விட அவர்கள் புத்திசாலிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாரத்தில் 5 நாட்களாவது தினமும் குறைந்தது அரை மணி நேரம் பாதுகாப்பான மற்றும் காற்றோட்டமான இடத்தில் வெளிச்சத்தில் நடைபயிற்சி செய்யுங்கள். குறைவாக ஆனால் சத்தான உணவு, பகலில் ஒரு அரை மணி நேர தூக்கம், காலையும் மாலையும் கடவுள் வழிபாடு, உறவுகளின் அனைத்து விசேஷ நிகழ்வுகளிலும் பங்கேற்றல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் சமூக அங்கீகாரமும் பெறலாம். மருத்துவ செலவுகள் கூடிவரும் இக்காலத்தில் அரசின் மருத்துவ காப்பீட்டு பலன்களை பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். வருமான வரியில் விலக்கு உள்ள மருத்துவ காப்பீடு பாலிசி ஒன்றை தனக்கும் வாழ்க்கை துணைக்கும் எடுத்துக்கொள்வது நல்லது. இருக்கும் இடத்தில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லையா? வாழ்க்கை துணையுடன் நமது ஓய்வூதியம் அனுமதிக்கும் நல்ல முதியோர் இல்லத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சேர்ந்து குறை காலத்தையும் நிம்மதியாக செலவிடுங்கள். எவ்வளவோ பார்த்து விட்டோம், நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டாமா? மானுட வாழ்வில் முதுமை தவிர்க்க முடியாத ஒரு பருவம். நாம் ஒவ்வொருவரும் முதுமையை வாழ்நாளில் ஒரு காலகட்டத்தில் சந்தித்தே ஆக வேண்டும். மரணமும் முதுமையும் வராமல் இருக்க நாம் வரம் எதுவும் வாங்க முடியாது. ஆனால் முதுமையை தள்ளி போட முடியும். அதனால் முதுமையை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவுபூர்வமான நிலை. முதுமை என்பது நோய்களின் தோழன் என்றோ சாபம் என்றோ அஞ்சுவது தேவையற்றது. முதுமை அனுபவங்களின் கருவூலம். அதனால் இளைய தலைமுறையினர் முதியவர்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்களின் வாழ்த்துக்களும் வழிகாட்டுதல்களும் அவர்களின் வாழ்வை இன்னும் சிறப்பாக மாற்றும். முதுமையின் அறிகுறிகள் உடலில் தெரியலாம், ஆனால் மனதில் தோன்றுவதை தவிர்க்க வேண்டும். டால்ஸ்டாய் தனது 82வது வயதில் நான் வெறுமனே இருக்க முடியாது என்ற நூலை எழுதினார். மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய 88வது வயதில் சிஸ்டர் ஆலய கூரையில் சித்திரங்கள் வரைந்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய 80களில்தான் பல கண்டுபிடிப்புகளை செய்தார். முதுமை பருவத்தை நிதி சார்புடன் திட்டமிட்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உடல் நலமும் உள்ள நலமும் நன்கு இருக்கும். பிறர்க்கு தொந்தரவின்றி கடைசி வரை வாழ முடியும். உடம்பில்
தொய்வு

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது 3 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். 2 கட்டமாக இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார்.

0: இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களையடுத்து ஸ்வகி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களுக்கு கடந்த 2017 விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர். 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர்.

அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டம்

0: பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காளியூர் பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புளிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன்.
0: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் வில்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4வது நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15 தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16 தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55 நிமிடம் 50 நொடிகள். மெல்லிசை கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தெண்டல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:16.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, தொடரும் பாடல் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து கே ஜி ஜேசுதாஸ் உமாரமணன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிபரப்பாகும். நேரம் 2:25. பாடல் ஒலிக்கும் திரைப்படம் புது புது அர்த்தங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்ட நிகழ்ச்சியின் நிறைவாக அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி குரல்களில்

0: நேயர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி விருப்ப பாடல்களை தெரிவித்து அவற்றை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி 3 மணி முதல் 4 மணி வரை விடுமுறை விருப்பம் உங்களுக்காக ஆகாஷ்வாணி வழங்குகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி பரிபாலனை புரி. ஹேமவதி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை கற்றுக் கொடுக்கிறார் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். 2ம் பகுதி இன்று.
1: நமஸ்காரம் ஜெயா.
2: நமஸ்காரம்மா.
1: நமஸ்காரம் சித்ரா.
3: நமஸ்காரம்மா.
1: இந்த வாரமும் பாபநாசம் சிவனுடைய ஹேமவதி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த பரிபாலனை புரி என்ற பாடலுடைய தொடர்ச்சியை இன்றைக்கி கற்றுக்கலாம். அன்றைக்கி கற்றுக் கொடுத்த பல்லவி நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதை ஒரு தரம் பாடிட்டேன்னா நம்ம அனுப்பல்லவிக்கு போயிடலாம். பாடலாமா?
3: பாடலாம்.

0: பாதி வரைக்கும் பாடிக்கலாம், அப்புறம் கடைசி சங்கதி சொல்றேன். இந்த அனுப்பலி ஆரம்பம்.
1: குருவாயர்க்கும் உபதேசம் செய்த,
0: ஒரு கார்வை நிறுத்திட்டு பாடினால் ரொம்ப அழகா இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம சேர்ந்து இப்படியே பாடிடலாம்.

0: இதோட பல்லவிக்கு போகணும். ஆனால் இன்னொரு தடவை நம்ம இந்த அனுப்பல்லவி பாடினா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
1: குருவாய்
0: குருவாய் அரர்க்கும் சிம்பிளா முதல்ல.

0: சரணத்தை எழுதிக்கோங்க. எழுதிக்கிறீங்களா? கருணாலய
1: கருணாலய
0: நிஜ பக்த ஜனங்களின்
1: நிஜ பக்த ஜனங்களின்
0: ஹிருதயாலய
1: ஹிருதயாலய
0: தாரக
1: தாரக
0: சம்ஹாரா
1: சம்ஹாரா
0: கருணாலய
1: கருணாலய
0: நிஜ பக்த ஜனங்களின்
1: நிஜ பக்த ஜனங்களின்
0: ஹிருதயாலய
1: ஹிருதயாலய
0: தாரக
1: தாரக
0: சம்ஹாரா
1: சம்ஹாரா.
0: ரெண்டு பேரும் எழுதி விட்டேல
1: எழுதி.
0: அடுத்தலை தருணம்
1: தருணம்
0: குரமகள்
1: குரமகள்
0: தழுவும் குஹனே
1: தழுவும் குஹனே
0: தருணம் குரமகள்
1: தருணம் குரமகள்
0: தழுவும் குஹனே
1: தழுவும் குஹனே
0: ஜெய ஷண்முகனே
1: ஜெய ஷண்முகனே
0: தயவாய்
1: தயவாய்
0: வந்தென்னை
1: வந்தென்னை
0: ஜெய ஷண்முகனே
1: ஜெய ஷண்முகனே
0: தயவாய்
1: தயவாய்
0: வந்தென்னை
1: வந்தென்னை.
0: இவ்வளவுதான் அனுப்பல்லவி சரணம். இப்ப இந்த பல்லவி அனுப்பல்லவி ஞாபகத்துக்கு ஒரு தடவை அனுப்பல்லவி பாடிட்டு பல்லவியில முடிச்சு.

0: இப்போ இந்த சரணத்துடைய ரெண்டு லைன் சொன்னேன் உங்களுக்கு புரியறது இல்லையா?
1: புரியறது.
0: கவலைப்பட வேண்டாம், திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுற போது உங்களுக்கு நன்னா வந்துடும். இந்த ராத்தோட பேர் என்ன சொன்னேன்?
1: ஹேமவதி.
0: இது வந்து 58வது மேளர், இது பிரதிமதிமராகும். கரர் பிரியா இதனுடைய சுதமதிமராகும், 22வது. அதுலேருந்து 36, 58 வந்து இந்த ஹேமவதி ராகும். இதில் வந்து ஸ்ரீகாந்தி மதிமெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பாபநாசம் சிவனே ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கார். அதில் ஒரு இது ரொம்ப பரிச்சயமாகாத ஒரு பாட்டு இது. இதை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
2: ஜெயா, ரொம்ப என்ஜாய் பண்ண, ரொம்ப நல்லா இருந்தது.
1: தேங்க்யூ.
0: இன்னைக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஜெயா நமஸ்காரம்.
2: நமஸ்காரம்
0: சித்ரா. நமஸ்காரம்.
3: நமஸ்காரம்மா.
0: நமஸ்காரம்.
4: பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள் பாபநாசம் சிவன் பாடலை கற்றுக் கொடுத்தார். மாணவியார் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10:00. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு பிறலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.3 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை காணப்பட்டது. சென்னை, நுங்கம்பாக்கம், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மழை பற்றிய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின்

ஓரிரிடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. இதே வானிலை இம்மாதம் 18ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. 15ஆம் தேதி என்றும் 16ஆம் தேதி என்றும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு பெரும்பாலான பகுதிகளிலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடக்கமாக எஸ்பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் குங்குமச்சிமல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:01.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தெண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. தொடர்ந்து பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிபரப்பாகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியர்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் நந்தவன தேரு. திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், உமா ரமணன் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்கள் குரலில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சி தரும் பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நிலையத்தில் நேரம் 3:50. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவுக பாடல் வருகிறது. ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து.

0: இதுவரை மதுரத்தென்றல் கேட்டீர்கள்.
1: கொள் சுகமொன்று தந்ததே.
0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.
2: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி
3: நேயர்கள், இப்பொழுது YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெண்ணிராடை மூர்த்தி. இயக்கம் YG மகேந்திரன். வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார். வானொலி நாடக அமைப்பு S. அண்ணாமலை பாண்டியன், J. ஜெயா.

0: நமஸ்காரம். என் பேர் சுவாமிநாதன். நான் உங்களை ஒரு யாத்திரையில் கூட்டின்னு போகிறேன். ஒரு புனிதமான யாத்திரை தான், ஏன்னா ஒரு புனிதமான ஜீவனோட கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கதை நடந்த இடம் தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவசநெல்லூர் கிராமம். இது உண்மையிலேயே நடந்த கதை, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு கொஞ்சம் மசாலா தூவி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான், வாங்க உங்களை கதை நடந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன். சங்கரன் ஒரு பண்ணையார் விட்டு கூட்டின்னு போகிறேன்.
1: தெரியாதா,
2: இந்த தஞ்சாவூர் ஜில்லாவே அவன் பேரை கேட்டா அலருமேடாப்பா. அவன் பண்ணையில வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டிய.
1: அது மட்டும் இல்ல பாட்டி, சங்கரனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு பேச்சு வாங்க வச்சுட்டான். அத நினைக்கிறச்ச என் ரத்தமே கொதிக்கிறது.
2: பகவானே, சங்கரன் வேற பஞ்சாயத்துல இருந்து நேரா ஆத்துக்கு தான் வரப்போறான். என்ன ஆ போறதோ தெரியலையே.
1: ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டா? எப்படி பேசாம திருடன ஆட்டை திரும்ப கொடுத்துட்டா?
2: எப்படிடாப்பா, அவன் தான் அத பக்கத்து ஊர்ல காசுக்கு வித்துட்டானாமே.
1: அச்சுச்சோ, வித்துட்டியா? எவ்வளவு கூட வித்த?
3: 10 ரூபாய்க்கு வித்தங்க.
1: அட கடங்காரா, நம்ம ஊர் ஆட்ட போயும் போயும் 10 ரூபாய்க்கு விக்கிறதா? 25 ரூபாய்க்குல வித்துருக்கணும்.
2: இது ரொம்ப அதிகம் கிட்டாவே.
3: 20க்கே கொடுத்துடலாங்கிறீ?
2: நீங்க சத்த சும்மா இருக்கேடா, முழிக்கிறான் பாரு. ஆட்ட திருடின கள்ளன் ஆட்டம்.
1: பாட்டி, இவன் ஆட்ட திருடின கள்ளனே தான். இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது. சடையன் கிட்ட சொல்லி 50 சவுக்கடியாவது கொடுக்க சொல்லணும்.
4: நிறுத்துங்க கிட்டாவையர்.

0: பஞ்சாயத்தை முடிச்சுட்டு நேரம் ஆத்துக்குள்ள வரதானு நினைச்சிட்டு வந்தேன். இங்க என்னமோ ஆட்டு சந்த மாதிரி சாட்டையால் அடிக்கணும் சவுக்கால் அடிக்கணும்னு கேட்டு இருக்கே, என்ன நடக்கிறது?
1: ஐயா மன்னிச்சிருங்க ஐயா.
0: ஒன்ன நான் மன்னிக்கிறமா, இருடா.
2: இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. நான் என்ன தேச சேவைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன்.

0: அந்தே மாத்திரம். ஏ கோபோ, உன் வாயால அந்த புனிதமான வார்த்தையை சொல்லாதரா, வந்தே மாத்திரம்.
1: இது ரொம்ப புனிதமான வாயே.
2: வண்டி
3: அது ஒண்ணு இல்ல சங்கரா, எல்லாம் உன் கல்யாண விஷயம் தான்.
2: அதுக்கே மாமி நீங்க வாக்கப்படுறேன், என் கல்யாண விஷயம் தானே, என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்?
4: அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமும் இருக்கு. நோக்குதான் வயசா எண்டே போறதோ இல்லையோ. இப்ப என்ன 32 வயசா?
2: மாமா வயசை கூட்டி சொல்லாதே, இப்ப 31.
4: இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
2: ஆமா குறைவா இருக்கிற வரை கூட்டின அசிங்கம்
4: தானே. அது இல்ல, இது வரைக்கும் அன்மேரிடா இருந்துட்டா ஓகே, இனிமேலும் நீ இப்படியே இருந்தனா கோபு மாதிரி அன்மேரேஜபிளா ஆயிடுவேன்.
3: அது மட்டும் இல்ல, 500 வேலி சொத்துக்கு ஒரே வாரிசா உன்னை விட்டுட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டா இன்னும் நீ எத்தனை நாள் தான் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருப்ப?
1: பாட்டி நோக்கி இன்னும் எத்தனை நாளைக்கு சமைச்சு போட்டு இருப்பா?
2: ஏன்
1: பாட்டி ஒரு நாள் போட்டுன்னு மண்டைய போட்டான்னு
5: வச்சுக்கோ. கட்டால வைக்க நாசமா போக.
1: பாட்டி நீங்க யார வெஞ்சிட்டு இருக்கேன்?
5: உங்களைத்தான்.
4: சரி அத விடுங்க, நீங்க தானே இந்த ஆத்துக்கு பெரியவா, சங்கரனுக்கு வயசாயிட்டே போறதோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிக்கோடான்னு எடுத்து சொல்லப்படாதா?
5: நான் சொல்லாம இருப்பேனாடா, ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்றேன். மீறி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போறோம். பாட்டி நேக்கு சமைச்சு போடுறதுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா சமையலுக்கு ஆளை வச்சு விடுறேன்னு
2: விடுறாண்டா. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இன்னைக்கோ ஒரு நாள் வரேன், பாட்டிக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனா பாட்டி பாவம், காத்த காத்தால எழுந்தானா, அத்தனை வேலையும் தனியா ஒத்த ஏழா பாத்துட்டு 10 வரைக்கும் நான் திரும்ப வர வரைக்கும் காத்திருந்துட்டும் அப்புறம் எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு பாவம் படுத்து தூங்க போறதுக்கே நாழியா இருக்கு. எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா இந்த வயசுல?
5: என்னடா சங்கரா இப்படி சொல்லிட்ட, நோக்கு சமைச்சு போடுறத போய் நான் சிரமமா நினைப்பேனா? அதை நான் என்னோட தவமா இல்லடா நினைச்சிட்டு இருக்கேன். நோக்கு சமைச்சு போடணுங்கிறதுக்காகவாவது இன்னைக்கு ஆயுஷ குடுன்னு அந்த பகவானண்ட நித்தமும் பிரார்த்தனை பண்றேன்டா.
2: பார்த்தேன் இப்பேற்பட்ட ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிடுச்சு, புதுசா ஆத்துக்காரையும் ஒத்தி வந்து என்னத்த பெருசா சாதிச்சிருப்பாரா? என் கல்யாண பேச்சு இதோட விட்டுருப்போம்.
4: சங்கரா சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா, கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணிடணும்ப்பா, தள்ளி போடண்டே இருக்கப்படாது.
2: இப்படியே நிம்மதியா காலத்தை கழிச்சுடலான்னு பார்த்தேன், வாண்டாண்டா என்ன மாதிரியே கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தப்படுங்கிற. சரி கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன்.
5: கோபு சாம்பு, இன்னைக்குத்தான் உங்க ஆயுசிலேயே மொத தடவையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த ஆத்துல வடமாயசத்தோட சாப்பாடு உண்டு.
3: அப்பாடா ஒரு வழியா சங்கரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்.
1: திருவாரூர் தேர் அசஞ்சுடுதோ.
2: மாமா திருவாரூர் தேர் அசஞ்சிருக்கு இல்லேன்னு சொல்லல, ஆனா அந்த தேர் தான் விருப்பப்பட்ட ஒரு பாதையில போகணும்னு ஆசைப்படுறது. அத்தையும் கொஞ்சம் கவனிங்க.
4: என்னடி சொல்றான் அவன்?
3: என்னன்னா உங்களுக்கு புரியலையா? அவன் மனசுல யாரும் நினைச்சுட்டு இருக்கான். சங்கரா அவன் யாருன்னு சொல்லிடும், நாங்க போய் பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துடுறோம்.
4: சொல்லண்டா
3: சொல்லடா சங்கரா,
4: வெக்கப்படாதடா கண்ணா, நான் பேசி முடிச்சு வைக்கறோம்.
2: இருக்குமா கல்யாணத்து கூட வெக்கப்படப்படாதா? சரி மாமா பொண்ணு இதே ஊர்தான்.
4: பேஸ் இந்த ஊரா? நேக்கு தான் இந்த ஊர்ல எல்லாரும் நன்னா தெரியுமே.
2: ஆமா இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாரும் நன்னா தெரியும், அதனால தான் உங்களுக்கு வெளியூர்ல பொண்ணு இருக்கும்.
4: வெளியூரா? நீ சொல்லவே இல்ல.
1: சொல்லண்டா
2: சொல்றேன் மாமா, அது இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் மாமா.
1: 2 தெரு தள்ளி ஈஸ்வரன் கோயில் தெரு. அங்க யாரு?
2: அங்க சுந்தரேச கணபாடிகள். இந்த வைத்தியக்காரன்லாம் ரொம்ப சத்தையா என்ன பண்ணி வைப்பார். அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, அப்படியே பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருப்பான். அதுக்காக நான் என்னமோ தினம் தினம் போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பா அபிப்பிராயப்படப்படாது. கோயிலுக்கு போறச்சே வரச்சே பார்த்துட்டு கல்யாணம்னு ஒன்று பண்ணிண்டா, லக்ஷ்மி பண்ணிண்டா என் வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
4: ஏண்டா சுந்தரேச கணபாடிகள் 4 ஆத்துல அமாவாசை தர்ப்பணமும் சிரார்த்தமும் பண்ணிட்டு பொழப்பு நடத்திட்டு

0: நாலனா கிடைக்கிறதுனா தர்பக்கட்டிய கஷ்கத்துல வச்சுட்டு வச்சுக்கும் வச்சுக்கும் 40 மைல் கூட நடையோ நடப்பார்.
1: அவர் பொண்ணையா
0: இறங்கியது.
2: சங்கரா என்னடா இப்படி ஒரு குண்டத்தைக்கு போட்டுட்ட? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், நம்ம தஞ்சாவூர் ஜில்லால பொண்ணை பெற்று வச்சிருக்க பெரிய பெரிய மிராஸ் எல்லாம் நோக்கு பொண்ணு கொடுக்க நான் நீனு போட்டி போட்டு நம்ம அத்து வாசல் வந்து நிப்பாளே.
3: சங்கரா நன்ன யோஜனை பண்ணி பாரு. புரோகிதம் பார்த்துட்டு பொறங்க எனக்கின்னு இருக்கிறவரால தம் பொண்ணு கல்யாணத்தை பர்பராட்டம் நடத்த முடியுமா?
0: அதானே சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு மந்திரத்தை சொல்லிட்டு தங்கத்துக்கு பதிலாக அச்சதையை போட்டு பழக்கப்பட்டவரால தாம் பொண்ணு திருமாங்கல்யத்துக்கு ஒரு பொட்டு தங்க வாங்க முடியுமாடா?
2: பந்தியில ஒருவேளை சோத்துக்கு ஓரமா உட்காந்துட்டு போறவர நாம எப்படி சம்மந்தி நடத்துக்க முடியும்?
3: நிறுத்துக்கோ, என்ன பேச்சு பேசுறேன்? அது யார பத்தி பேசிட்டு இருக்க? பாருங்க, காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே நோக்கம்னா சத்தியமா வாய்ந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டான். குலத்தொழில விட்டு கொடுக்கறது பாவம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் லோகத்துல இன்னைக்கும் உங்களை மாதிரி மனுஷனோட ஏச்சையும் பேச்சையும் கேட்டு இன்னும் சில பேராது வைதிகாலா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பவே லோகத்துல வேதசத்தம் ஏதோ ஒரு ஓலத்துல தான் ஒளிச்சுட்டு இருக்கு. இவாளும் இல்லாம போயிட்டான்னு வைங்கோ, அந்த சத்தம் அப்படியே அஸ்தமிச்சு போயிடும்.
2: அது இல்லடா சங்கரா.
3: தெரியும் தெரியும் தெரியும், நீங்க எங்க வரப்போறேன்னு தெரியும். இந்த பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு அவர் காரணா செலவு பண்ண வேண்டாம். அத்தனை செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களால முடியும்னா இந்த காரியத்தை பண்ணுங்கோ.
4: இன்னும் எதுக்கு மசமசன் முழிச்சுண்டே நிக்கிறே? அதான் சங்கரனே சொல்லிட்டானோ இல்லையோ, மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் கவனிங்கோ.
3: பேஷா சங்கரன் சாப்பிட்டு போக சொன்னானே, அதை நீங்க கவனிங்க. பாட்டிக்கை பாவக்கா பிட்ல அமர்கடமா இருக்கும்.
4: பிட்ல இவ்வளவு நாளா வடிச்சு கொட்டல. சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வாங்கோ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் இந்த ஆத்துல பச்சை தண்ணி.
3: அப்படிங்கிற சுந்தரேச கணபாடிகள் சுந்தரேச கணபாடிகள்
5: மாமா,
3: கணபாடிகள்
5: மாமா,
3: சுந்தரேச மாமா
5: மாமா.
6: ஏய் என்ன பிச்சை அடிக்கிற?
3: சுந்தரேச கணபாடிகள்
5: மாமா.
6: ஏத பாரு,
7: வாங்க வாங்க வாங்க வாங்க.
0: அங்க வந்து 5 நிமிஷம் ஆச்சு.
7: மன்னிக்கணும், பின்னாடி கிணத்தடியில ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், அதான் நீங்க கூப்பிட்டதுன்னு காதல வேலை
0: விழாது.
7: நிக்கிறேன், உட்காருங்க.
3: எங்க
0: எதுல
3: வாத்திர பாயிலா தான் இருக்கடா. இவரோட ஜானவாசத்துக்கு கொடுத்ததுன்னு நினைக்கிறேன்.
7: உங்க ஆத்துல எப்ப சுபகாரியம்?
0: சுபகாரியம் எங்க ஆத்துல இல்ல, உங்க ஆத்துல தான்.
7: என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே.
3: பெரிய பண்ண சங்கர இருக்கானோ, அவனுக்கு நாங்கள்லாம் நெருங்கிய பந்துக்கள். இது அண்ணா சாம்பு, மன்னி மங்களம், நான் கோபு.
0: சங்கரன் சார்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் சுவாமி.
4: போறோம், நீங்களும் ரொம்ப தான் இருக்காதீங்க. விஷயத்த சட்டுன்னு சொல்லுங்க.
0: என்னடி சொல்ற நீ? நான் சட்டுன்னு விஷயத்த சொல்ல போக மனுஷ பொட்டுன்னு போயிட்டாருனா?
7: ஈஸ்வரா,
0: அது ஒண்ணு இல்ல சுவாமி, அது ஒண்ணு இல்ல. அது நீங்க சங்கரனுக்கு, சங்கர் கோபு என்னால சொல்ல முடியல, நான் வயிறு பத்திண்டு எரியறதுடா. நீங்க தான் அதிர்ஷ்டம், உங்களை தேடி உங்க சொப்னத்துல கூட கற்பனை பண்ண முடியாத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கேன்.
7: அதிர்ஷ்டமா நேக்கா? இந்த 60 வருஷத்துல அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது சுவாமி இந்த ஜென்மத்துக்கு.
4: ஐயோ மனுஷன் புலம்பரம் சரேனா சொல்லுங்க.
0: என்னடி மறுபடியும் மறுபடியும் என்னையே சொல்ல சொல்லுங்க? அது ஒண்ணு இல்ல சுவாமி, ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கருக்கு நீங்க வேணா சொல்ல முடியலடா, வயிறு பத்தி எழுத சங்கருக்கு மாமனாரா ஆக போறீங்க.
7: என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே.
3: சங்கர இருக்கானோ, அவனுக்கு உம பொண்ணு லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம்.
7: ஏன் பொண்ணு லட்சுமியா?
3: ஆரம்பத்துல நாங்களும் இப்படிதான் ஷாக் ஆனோம்.
0: நாங்களும் சொன்னோமே கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னோம். கேட்டானா? கேட்கலையே.
7: என் பொண்ணு லட்சுமி மேல லட்சுமி கடாட்சம் விழ போறதா? வீண் போகல, வீண் போகல. நான் காலாகாலமா பண்ணிட்டு வந்தேன், காயத்திரி ஜபத்துக்கு பலன் கிடைச்சிடுத்து.
3: ஒரு சில பேருக்கு இது மாதிரி குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கிறது உண்டு.
7: அது அப்படி இல்லை, இந்த பகவானுடைய கிருபை.
0: போதும் போதும் போதும், நீங்களே பகவானை நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லா கிருபையும் உங்களை வந்து சேர்ந்துரும். எங்களுக்கும் கிருபை

0: எல்லாமே இப்படி கேட்டுட்டேன். கண்ணு தெரியாதவன் முன்னாடி பகவான் பிரசன்னமாயி நோக்கு கண் பார்வை வேணுமான்னு கேட்டா வேண்டான்னு யாராவது சொல்லுவாளா?
1: எதுக்கும் உம்ம பொண்ண கூப்பிட்றோம், எங்க முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுறோம். அப்படியே எங்க சங்கரன மைக்கின குட்டிய நாங்களும் ஒரு தடவை பார்த்த மாதிரி இருக்கும்.
0: அம்மா லட்சுமி, லட்சுமி
2: கூப்பிட்டேலப்பா.
0: அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா.
1: நன்னாருமா, நன்னாரு, சும்மா சொல்லக்கூடாது. உம்ம பொண்ணு லட்சுமி சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கா.
3: கணவாடிகள், உம பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா.
0: அம்மா லட்சுமி, இவெல்லாம் பெரிய பண்ண சங்கரன் இருக்காரோ, அவருடைய நெருங்கிய பந்துக்கள். சங்கரனுக்கு உன் மேல ஏதோ அபிப்பிராயமா, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற அவர் சார்பில் இவெல்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்கா. நான் சரின்னு சொல்லிட்டம்மா, நீ என்ன சொல்ற குழந்தை?
2: இல்லப்பா, அது வந்து நீங்க
0: என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, சரி சொல்லுமா.
2: இல்லப்பா, நீங்க தனியா இங்க ஆத்துல.
0: அம்மா நீ போயிட்ட, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கவலைப்படுறியா? நேற்குதான் நல்லா சமைக்க தெரியுமாம்மா. நீ குழந்தைய இருக்கிறச்ச நான் தினமும் சமைச்சேன். நீ அதை இதோ சொல்லி வீடு தேடி வந்த ஸ்ரீதேவிய வேண்டான்னு சொல்லிடாத குழந்தை. சரின்னு சொல்லு குழந்தை.
2: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.

0: ஆத்திரி மாமாக்கெல்லாம் நீ ஏன் சம்பாவணியை கொடுத்துடுற, இல்லனா எனக்கு ஜாஸ்தி உனக்கு ஜாஸ்தின்னு ஒருத்தர் சண்டை போட்டுப்பா.
1: சம்பந்திமாள் வாங்கோ. ஆச்சா,
0: என்ன கேள்வி இது? இப்பேற்பட்ட சாப்பாட இந்த ஜென்மால பார்த்திருப்பாரா? ஒரு புடி புடிச்சிருப்பேன்.
2: நான் சாப்பிடல.
1: ஏன்?
2: மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறதா பத்திரிக்கையில படிச்ச. அப்பேற்பட்ட மகான் தேச விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருக்கிறச்ச இங்க வட பாயசத்தோட கல்யாண சாப்பாடு சாப்பிட எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருந்தது. அதான் ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு எழுந்து வந்துட்டேன்.
1: கோபு, தேசபக்தி தேசபக்தின்னு பீத்திப்பிய.
3: இது தேசபக்தி, உனக்கு வெறும் தேகபக்தி தான்.
1: சரி, வள வளன்னு பேசிட்டு சம்பந்தி புறப்படுறாரோன்னு தாம்பூலத்தை எடுத்து கொடு.
0: போயிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்காரு.
2: நான் இப்போ புறப்படல.
1: அப்புறம்
2: மாப்பிள்ள கிட்ட சவகாசமா பேசிட்டு பொறுமையா போகலான்னு
0: இருக்கேன். கணவாடிகள், நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கேன். உமக்கு இங்கிதோனா என்னன்னே தெரியல.
2: என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே.
0: நீர் எந்த ஜென்மால பண்ண புண்ணியமோ உம பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சது, தள்ளி விட்டுட்டேள். இதே கல்யாணம் உம் மாத்துல உம்ம செலவுல நடந்திருந்தா விஷயமே வேற. ஆனா இப்போ சங்கரன் அவன் கை காச போட்டு ஜாம் ஜாமன் நடத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கிறச்ச காரியான கையோட நான் சூக்க நைவிட வேண்டாமா? அதை விட்டுட்டும் வெட்டிய விட்டத்தை பார்த்துண்டு வெறிக்க வெறிக்க நங்கூரம் பாய்ச்சின மாதிரி இங்கேயே உக்காந்து இருந்த சங்கரன் உம்ம பத்தி என்ன நினைப்பான்?
1: என்ன நினைப்பான், என்ன நினைப்பான்? எனக்கு வாச மாமனார் எப்படி இருக்காரு பாரு. எப்ப பார்த்தாலும் தொண தொண தொண தொணன்னு பொண்ணை பார்க்க வர சாக்கில அஞ்ச குடு பத்து குடுன்னு கேட்பாரோன்னு நினைச்சாலும் நினைக்கலாம்.
2: மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவராச்சே, அப்படியெல்லாம் நினைப்பாரோ?
0: நினைப்பான்,
1: நினைக்க வைப்போம்.
2: மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருனே.
0: இதான் உம்ம கிட்ட புரிஞ்சுக்கவே மாட்டீரே. ஒரு வார்த்தை என்னவோய்? உம்ம சார்பா சங்கரன் கிட்ட ஒரு பிரசங்கமே பண்ணிடுறோம். நீ போயிட்டே இரு.
2: அப்படின்ற லட்சுமி புடவையெல்லாம் எடுத்து பெட்டியில வச்சிருப்பாளா? அவ சமத்தாச்சு, அதெல்லாம் நல்லா செய்வோம்.

0: சந்தோஷம்.
1: நான் பொண்ணு மாப்பிள்ளைய சொன்னேன்.
2: திருநாகேஸ்வரத்துல யாராத்திரியும் சத்யநாராயணா பூஜையா அத பண்ணி வச்சா 10 ரூபாய் சன்மானம் கிடைக்குமா? கிளம்பிட்டார்
3: மாமா. நான் அவரை பத்தி என்னமோ நினைச்சுட்டு
2: இருந்தேன். சொல்ல வரோம்,
3: அவர் உண்மையிலேயே பெரிய மகான்.
0: சங்கரா, நீ என்ன சொன்ன?
3: இல்ல மாமா, யோசிச்சு பாருங்க. இதே கல்யாணம்ங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் வர விசேஷம் தான். நான் இல்லேன்னு சொல்லல, ஆனா அன்னைக்கு கூட தன்னால பிரத்தியாருக்கு உபத்திரம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தான் பழப்ப தேடி போயிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை மாமா, அவர் என்ன இந்த கல்யாணத்துல வந்து மாப்பிள்ள இங்க பெரிய பெரிய மனுஷாலாம் வந்திருக்கா, இன்னைக்கு இன்னைக்கு என்னமோ மாதிரி லஜ்ஜையா இருக்கு, நான் எங்க ஆத்துக்கு போயிட்டோமான்னு கேட்டார். இல்ல மாமா, நீங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நானும் லட்சுமியும் என்ன இருப்போம் அப்படின்னு வேண்டி கேட்டுனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கவே சம்மதிச்சேன். பேர்பட்ட மனுஷன் என்கிட்ட சொல்லாம போனத நான் என்ன தப்பாவா எடுத்துக்க போறேன்? இல்ல நீங்க தான் எடுத்துக்க விடுவேன். மாமா, லக்ஷ்மி நேக்கு கிடைச்சது நான் பண்ண அதிர்ஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல மாமா, பேர்பட்ட மாமனார் நேக்கு வாச்சது பெரிய அனுகிரகம்.

0: சங்கர லட்சுமி வாழ்க்கையும் ஸ்ருதி சுத்தமாக அமைஞ்சுதுங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதே சமயத்தில் இந்தியா சுதந்திரத்தை அடையணுங்கிற அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருந்தது. ஆனால் ஒன்று, பாரதத்துக்கு சுதந்திரங்கிற குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை மக்கள் மனசில் வளர வளர, சங்கரன் லக்ஷ்மி தம்பதியருக்கு தங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்குங்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சுது. சங்கரன் லக்ஷ்மிக்கு குழந்தை பிறக்கலைங்கிற மேட்டர் தான் அன்றைக்கி ஊரில் பெரிய டாப்பிக்காக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த பேச்செல்லாம் சங்கரனை அவ்வளோவா பாதிக்கலை, பட் ஊர் சும்மா இல்லையே, பேசிக்கிட்டே இருந்தாங்க, வம்பு அளந்துக்கிட்டே இருந்தாங்க. அது மெல்ல மெல்ல சங்கரனை உறுத்த ஆரம்பிச்சுது.
1: இன்னும் ஒரு நிமிஷம் நான் தாமதம் வந்திருந்தேன்னா என் குழந்தைய கோடா கும்பன் மாதிரி மெதிச்சே கொன்னிருப்பள். அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் உங்களாண்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன், தெரியுமோ இல்லையோ?
2: ஆயுசுக்கும் பேசியிருக்க மாட்டேன், தினம் தினம் பேசியிருந்தான் இருக்கும், என்னதான் பேச சாதிச்சிட்டோம். உண்மையிலேயே ஒரு குழந்தைய பெற்று தர வக்கு இல்ல, குழந்தைய வச்சுன்னு ஏதோ பேத்திட்டு. லட்சுமி, இது நான் அந்த நான் அப்படி சொல்ல வரல, அழாதம்மா அழாது.
1: இல்லைன்னா நான் என்ன நினைச்சு அழலண்ணா, உங்களை நினைச்சுதான் அழறேன்.
2: என்ன நினைச்சு நீ எழுதியா? எதுக்கு
1: நீங்க என் மனசை திருப்திப்படுத்த இந்த பொம்மை குழந்தைய நேக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா உங்களை திருப்திப்படுத்த என்னால ஒரு நெஜ குழந்தை.
2: லட்சுமி இது பாரு, அது நான் தெரியாதரமா பேசிட்டு வர வர நான் என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஊரா பேசுறதுலாம் எதுக்கு, என்ன மண்டல போய் நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இது பாரு அம்மா லட்சுமி, மன்னிச்சிருவாணி, நான் தெரியாதரமா வேலை சொல்லிட்டேன், அதுக்காக நீ அழாத. இது பாரு உன்னை அழாம பாத்துறேன்னு தோப்பநாட்டத்தை சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இப்ப நீ அழுக நிறுத்தலையோ அப்புறம் நாள ஆரம்பிச்சிடும், பாக்கிறது கண்டாவே இருக்கும். ஏ சரி பாப்போம், லேசா சரியா? அது வருதே, அது வருதே, ஆ வந்துருது, அதுதான் அதுதான். ஆ ஆ, நீ சிரிச்சாதான் கோடி சூரிய பிரகாஷம் மாதிரி இருக்கு.
1: என்ன குறைச்சல்? ஆமா, உங்க பிரயாணம் நல்லபடியா நடந்ததா?
3: நல்லா இருந்ததுமா? நல்லா இருந்தது. மங்களம், அந்த கங்கை சொம்பையும் காசி கயிறையும் அவளாண்ட குடுத்துடும். சங்கரா குடிச்சுட்டோம், அந்த கயிறை கட்டிக்கோடா.
2: சரி
1: நீங்க பேசின்னு இருங்கோ, நேக்கு சத்த வேலை இருக்கு. அப்புறம்
4: சங்கரா, சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
2: உண்டு. ஐயம்பேட்டை அனந்தராம ஐபி குடிச்சிட்டான். செருவலத்தூர் சாமாவுக்கு சதாபிஷேகம் நடந்தது.

0: விசேஷம் மண்ணி வச்சிருந்தார் மூணு நாள். நாங்கெல்லாம் போயிருந்தோம், பாட்டி வந்திருந்தாலே.
1: ஏண்டா மண்ணி விசேஷம்னு இத்தியா கேட்ட? நோக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆறுது?
0: அது மூணாவது வருஷம் அம்மா.
2: மூணாவது வருஷம் ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ?
0: ஐயோ புழுப்பூச்சி சொல்ல தாங்கல. ஆமா அதான் அமாவாசை சொல்லி பூச்சி மருந்து அடிக்க சொல்றேன், அவன் அடிச்சுடுறான்டா பண்ண முழுக்க. ஆமா பூச்சி மருந்து
2: புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்.
3: புரியற மாதிரி நன்னா கேளுண்டி.
2: லட்சுமி வயிற்றுல ஏதாவது புழுப்பூச்சி உண்டாடா?
0: அது ஏற்கனவே நீங்க கேட்டது புரிஞ்சதுனால மாத்தி சொன்னேன். இது வரைக்கும் எதுவும் இல்லம்மா.
4: இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல வந்துட போறது?
0: சரிம்மாமா, நீங்க அதுக்கு பிராப்தம் இல்ல. விடும்
1: பிராப்தமாவது புடரங்காயாவது, தப்பு ஓம் பேர்லங்கிறேன்
0: சொல்றேன்.
4: சங்கரா, உனக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக நீயே உன்னை தேடி புடிச்சுட்டு பண்ணிய. இப்ப என்ன ஆச்சு?
0: என்ன ஆச்சு?
1: ஒன்னும் ஆகல, இனி ஆக போறதும் இல்ல.
2: சங்கரா பொண்டாட்டிங்கிறவ அழகா இருந்தா மாத்திரம் போறாதுடா. கால காலத்துல குழந்தை குட்டிகளை பெத்து தர தெரியணும்.
4: சரியா சொன்னடி, விசிறி வாழ கூட தான் பார்க்க அழகா இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம்?
0: ஹேமம் ஊர்ல இருக்கிறவா இப்படிதான் என்ன பேசிட்டு இருக்கா? நீங்களும் விடுக்கோ மாமி. சரி என் தலையெழுத்து அவ்வளவுதான்.
1: தலையெழுத்து அப்படியே விட்டுற முடியுமாடா? அந்த தலையெழுத்தை ரப்பரால் அழிச்சு நாம தான் மாத்தி எழுதிக்கணும். அதுக்குதான் பகவான் மதியின்னு ஒண்ணு கொடுத்திருக்க.
0: என்னமாமா சொல்றேன் புரியல?
4: அது சங்கரா, உன்கிட்ட ஏதாவது சொல்றதுனாலே எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா உனக்கு மூக்கு மேல கோவம் வந்துடுறது. ஏ கண்ணா, லோகத்துல இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் சரி பண்ணிக்க வழி இருக்குடா. சொல்றா கோப்பு.
1: அது சங்கரா, உன்ன மாதிரி பெரிய மனுஷாலா சுலபமா தேடிக்க கூடிய வழி தாண்டா. மணி சொல்லுங்களேன் மணி.
2: இதுல ஒண்ணும் தப்பு இல்லை, நோக்கு கௌரவ குறைச்சலும் இல்லை. சொல்லுங்களேனா.
4: என்ன சொல்ல சொல்ற? நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோயா?
0: என்ன வார்த்தை
4: சங்கரா? கண்ணா கோவப்படாம நான் சொல்றதை கேள்றா கண்ணா.
0: இல்ல இல்ல
4: கண்ணா, உன்னை சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் மோல்யோ. உனக்கு ஏதாவதுன்னா எங்களால ஏதோ போச்சுன்னு இருக்க முடியாதுரா கண்ணா. இல்ல எல்லாம் உன் மேல ஒரு வாஞ்சதான். அங்க சொல்றத கேள்றா கண்ணா.
1: சங்கரா, நோக்கு ஒரு புத்திர பாகிய வேணுங்கிறதுக்கு தான் உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம்.
2: அதுக்காக நீ லட்சுமியை ஒதுக்கி வைக்கணும் அவசியம் இல்லை.
1: சங்கரா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியில பெத்துட்டு உன்னை கேலி பேசினால இந்த ஊரா அவ மூஞ்சில கரிய பூச வேண்டாமா? நடராஜ ஜட்டா வல்லவரோட பரம்பரை,
4: ஜட்டா வல்லவரோட பரம்பரை வாரிசு இல்லாம இருக்கலாமா? சங்கரா
1: சங்கரா ஒத்துக்கோடா, நாங்க பாத்துக்கோடா. ஒரு கஷ்டம்
0: கிடையாது. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கு? குழந்தை குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, நீங்களும் மத்த வாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கா. எல்லாம் தரகாட்ட முடியல. ஏ நம்ம பண்ணல வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் போனா போறோம். ஒன்னே முட்டாக்க போட்டுட்டு அதோ போறாம இருக்கோம். முட்டாளர் சங்கரன் அவனுக்கு வாரிசு இல்லை. குழந்தை கொள்ளி வைக்க ஒரு வாரிசு. என்னத்து கொள்ளி வைக்கணும்? என்னத்து கொள்ளி வைக்கணும்? நம்ம ஊர் வெயில போய் படுத்தா போறோம். அதுக்காக அதுக்காக மாமா, நான் வந்து இந்த லக்ஷ்மியை ஒதுக்கி உங்களுக்கு தெரியாது மாமா. லக்ஷ்மி ரொம்ப சங்கமான குழந்தை. ஆமா, அவன் என்னை எப்படி பாத்துக்கிறா தெரியுமா? என்ன தாயாட்டம் பாத்துக்கிறான். ஆமா, இந்த தாயாட்ட குழந்தை மாதிரி பாத்துக்கிறான் மாமா. உங்களுக்கு புரியல மாமா. அவனே குழந்தை, நான் அவனுக்கு குழந்தை. ஆனா எங்களுக்கு குழந்தை. அது நான் இப்ப குழந்தைக்காக போய் அது நீங்க என்ன பண்ணுங்க மாமா.
5: பாட்டி நீ கவலைப்படாதே லக்ஷ்மி. சங்கரன் இவளோட பேச்சு தாங்காதிக்கு ஏதோ தலையாட்டிட்டு போயிட்டான். சரி நல்லா சொல்லிவிடல. இவெல்லாம் நன்னாவே இருக்க மாட்டான்.
6: எங்க போற?
5: இல்ல அவளுக்கெல்லாம் ஏதாவது ஆகாரம்
6: ஒன்னும் வேண்டாம். பட்னி குழந்தையே சாகட்டும்.

0: அப்பா
1: அம்மா லட்சுமி அம்மா ஏதாவது விசேஷமா திடீர்னு வந்திருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரா?
0: இல்லப்பா, நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன்.
1: மாப்பிள்ள அப்புறம் வரேன்னாரா?
0: அநேகமா அவர்

0: வரவே மாட்டாருந்தான்ப்பா நினைக்கிறேன்.
1: என்னமா சொல்ற, மாப்பிள்ளைக்கு நோக்க ஏதாவது சண்டையா?
0: ஐயோ, எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லப்பா. ஆனா நேக்குதான் சக்காளத்தி வரப்போற.
1: என்னமா சொல்ற, மாப்பிள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அதுக்காக உன்னை ஒதுக்கிட்டாரா? நீ இது பேசுற குழந்தை இல்லையம்மா.
0: நேக்கு குழந்தை இல்லைங்கிறது தான்ப்பா ஊரெல்லாம் பேச்சு. விடுங்கப்பா, என் விதி எப்படியோ போட்டோம்.
1: மாப்பிள்ளைய பத்தி நான் எவ்வளவு உயர்வான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தை இல்லைங்கிறதுக்காக உன்னை பிறந்தாத்துக்கு அனுப்பிட்டாரா?
0: அச்சுச்சோ, அவர் அனுப்பலப்பா. இனிமே நான் அங்க இருந்தா அவர் சுகத்துக்கு இடைஞ்சலா இருக்கும்னுட்டு தான் நானாவே வந்துட்டேன்ப்பா.
1: மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுமா. நான் மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ள நீங்க செஞ்சது நியாயம் இல்ல தர்மம் இல்லைன்னு எடுத்து சொல்றேன். சொன்னா மாப்பிள்ள கேட்பாருமா?
0: இல்லப்பா, இப்போ நீங்க எதை சொன்னாலும் கேட்கிற நிர்மத்தர் அவர் இல்லப்பா. விடுங்கோப்பா, நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். விதி விடுங்கோ.
1: விதி? அந்த பாழா போன விதி தாமா. பிறந்ததுல இருந்து என்ன பாழா படுத்தின்றது. கெட்டதுலயோ நல்லதுன்ற போல இந்த குசலனுடைய குழந்தைக்கு ஒரு குபேரன் கிடைக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அற்ப சந்தோஷத்தை கூட அந்த ஆண்டவன் என்ன அனுபவிக்க விடலையே.
0: அப்பா அப்பா, என்னப்பா நீங்கோ, நீங்களும் இப்படி அழுதேன்னா அப்புறம் நேத்து யாருப்பா ஆறுதுன்னு சொல்லுவா? ஏன்பா, நான் இந்த ஆத்துக்குள்ள வந்தபோது நீங்க என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேள்? அசத்தோமா சத்கமயம் தானே சொல்லிட்டு இருந்தேள். அப்போ இந்த அசத்தியமான வாழ்க்கையில நடக்கிறத பத்தி நாம ஏன்பா கவலைப்படணும்? விடுங்கப்பா, பார்த்துக்கலாம், பகவான் இருக்கா.
2: வெகுலி அவளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கான். ஏடா கோபு, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்ரீயா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும்? தனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஆத்துக்காரருக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே?
3: அதை விட்டுட்டு சொல்லுவாள்லடா, இந்த நாய குளிப்பாட்டி நடு ஆத்துல வச்சாலும் அது ஏதோ போகும்னு சொல்லுவாளே. அதுதான்டா இது.
2: இதெல்லாம் அண்ணா நன்னாவே சொல்லுவான்.
4: போறோம் போறோம், அண்ணாவும் தம்பியும் சேர்ந்துட்டு அவன் மனசுல கழிச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம பேர்ல பழி போட்டு இருக்கா, இல்ல ரெண்டாம் கல்யாணம் வேறையா? நமக்கு என்ன வம்பு? வாங்க
5: நில்லுங்க. இல்ல தெரியாம கேக்குறேன், நீங்களா உங்களை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கு? ஒரு ஒரே ஏதாவது கோவம் பார்த்து கலப்பிட்டு போறேன் போறேன்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கு தீர்வு ஒண்ணு காணும். உங்களால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல இல்லையா? அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. நீங்க மூணு பேரை கிளம்பி அங்க போங்க.
6: சங்கரா
5: மன்னார்குடிக்கு போங்க. அங்க யாரோ மகாதேவையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு பொண்ணு பேர் ஏதோ சொல்லல,
6: சரஸ்வதி
5: ஏதோ ஒரு அவதி. பேசி பேசி நிச்சயம் பண்ணுங்க.
6: சங்கரா, பொண்ணை ஒரு தடவை நீ பார்க்க
5: வேண்டாம். மாமா, நான் பொண்ணை பார்க்க வேண்டாம். அதான் நானா பார்த்து பண்ணிடுது, இப்படி அடித்து இப்படி அடித்துன்னு சொல்லி சொல்லி காட்டிட்டே இருக்கல. போ, நான் பார்த்ததெல்லாம் இந்த தடவை இந்த தடவை நீங்க உட்கார சொன்ன இடத்துல உட்கார, தாலி கட்டுன்னு சொல்ற இடத்துல கட்டுறேன்.
7: கௌரி கல்யாண

0: மாமா, இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்கோ. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, ஸ்ரீவத்ச கோத்திரம்.
1: பேஷா பண்ணிடுறேம்மா. அம்பாளுக்கு அலங்காரத்தை முடிச்சுட்டு பண்ணி வைக்கிறேன்.
2: லட்சுமி, நல்லா இருக்கியா?
0: நான் நல்லா இருக்கேன் கிட்டா மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?

0: இருக்கேம்மா. நீ சங்கர்னை பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கும் அவன் பேரில் அவனுக்காக அர்ச்சனை பண்ணுறதை பார்க்குறச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா.
1: இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குமாம்மா? நாங்கள் ரெண்டு பேரும் உடம்பால் வேணால் பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் மனசார இன்னும் சேர்ந்து தானே மாமா வாழ்ந்துட்டுருக்கோம்.
0: கவலைப்படாதம்மா குழந்தை, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்.

0: ராசி நட்சத்திரம் துலா ராசி, கோத்திரம்
1: ஸ்ரீவத்ஸ கோத்திரம் தானே? அவ சொல்லிட்டா.
0: யாரு?
1: பிரதர்ஷனம் பண்ண போயிருக்கா. இருமா, ஒரு ஒரு ரச்சனையா பண்ணி வைக்கிறேன்.
0: சமயம் கிடைக்கிறதெல்லாம் வாயார மனசார புகழறீளே. அப்புறம் என்ன அக்காவை ஆத்து விட்டு அனுப்பிச்சுட்டேன்? லக்ஷ்மி அக்காக்கு குழந்தை இல்லைன்னு தானே ஆத்து விட்டு
1: அனுப்பிச்சுட்டேன். அதுக்கு என்ன இப்போ?
0: இல்ல, ஒருவேளை நேக்கும் குழந்தை பிறக்கலன்னா லக்ஷ்மி அக்கா கதி தானே எனக்கும்.
1: பர்மா சரஸ்வதி, நீ ரொம்ப கேள்வி கேட்கற. நேக்குதான் உடம்புக்கும் தெம்பு இல்லை, அதனால நான் தூங்க போறேன். நீயும் விளக்கு அணைச்சு தூங்க.
0: விளக்க உங்களால தான் நான் சுலபமா அணைக்க முடியும். சுவிட்சு ஒசரக்க இருக்கு, நீ கெட்டாதுன்னு. சந்திரா
1: சொல்லுங்க, கேக்குறது.
2: சரசு வாட்டில் இருக்காளோ?
1: கூப்பிட்டுமா?
2: இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
1: பட்டீஸ்வரம் பட்டாபிராமையர் பலகாரம் நினைச்சிட்டு பட்டாசு வாயில போட்டு பட்டாரம் வச்சுடுத்து அப்படின்னு இந்த தடவை நான் விஷயத்தை மாத்தி சொல்ல போறதில்ல. மாமி கவலைப்படாது, நீங்க கேட்க வந்தது பதிலுக்கு நான் சொல்ல வேண்டியது ரெண்டுத்தையும் நானே சேர்த்து சொல்றேன். நன்னா விசிராந்தியா இருந்து கேட்டுட்டு போங்க. மாமி இதையா கேக்குறா விசேஷம்னு? இல்ல இன்னும் சத்தனா இல்ல கேப்பா. சங்கரா, சரஸ்வதி ஆத்துல இருக்காளோட? இருக்கா மாமி? ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ? ஐயோ இருக்கு மாமி, அம்மாவாசை சொல்லி மருந்து அடிச்சுட்டு இருக்கேன். சி அசடு, நான் அத்தையா கேட்டேன், சரஸ்வதி வயிற்றுல ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா? இது வரைக்கும் எதுவும் இல்லை மாமி. உடனே அவர் இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் நான் வந்துட போறது? சரி மாமா, எனக்குதான் பிராப்தம் இல்லை. உடனே அவர் பிராப்தம் ஆகுது, புடலங்கள் ஆகுது. நீ இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு பண்ண பதிலா, அதாவது இப்படி ஒரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா, முத பொண்டாட்டியோடவே நன்னா இருந்துக்கலாம்டா. உடனே அவர் அதுக்கு மாமி உடனே, சங்கரா பொண்டாட்டியா இருக்கிறவ அழகா இருந்துட்டா மட்டும் பத்தாதுரா, காலகாலத்துல குழந்தை குட்டிகளை பத்தி தர தெரியணும். என்ன இதெல்லாம், யாரோ எங்கேயோ யாருக்கோ எப்போ சொன்ன மாதிரி காதல எதிரொலிக்கிறதா?
3: மங்களா, யாரு இதெல்லாம் சொன்னது?
2: எல்லாம் நீங்க தான் சொன்னேன்.
3: நான் மட்டுமா சொன்னேன்? கோபு கூட தான் சொன்னா.
1: மண்ணி மட்டும் வாய வச்சுட்டு சும்மா வருது. உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க, உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க. நம்ம யார் இப்போ? நடராஜ ஜடாவல்லவர் பரம்பரை, ஆம்பளை ஆம்பளை வாரிசு வேணுமே. பொம்மநாட்டில் மனசை பத்தி நமக்கு என்ன குறைச்சல், நமக்கு என்ன கவலை? இதை பார்க்க வேணுமே, நீங்க ஆத்து பக்கமே வரப்படாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நீங்களா என் தாய் வழி பந்துக்குள்ள ஆயிட்டேன். வாங்கோ வாங்கோ, நன்னா இருக்கோ, நன்னா சாப்பிடுங்க. நான் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இன்னைக்கு உபாயம் சொல்றேன், உதவி பண்றேன்.
4: சங்கரா,

0: சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. தெய்வத்துக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த தெய்வத்தையே சரணாகதி அடைஞ்சு பரிகாரம் தேடிக்கிற மாதிரி, மனுஷாளுக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த மனுஷாலேயே சரணாகதி அடைதான் பரிகாரம். ஒரு உத்தமமான பொண்ணோட மனசை நீ நோகடிச்சிட்ட, அந்த லக்ஷ்மி அண்ட போய் நெக்குருகி மன்னிப்பு கேள், அவளை சந்தோஷப்படுத்து. அவளோட கருணா விலாசத்தால இந்த ஆத்துல புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் இருக்கு.
1: எப்படி சுவாமி, எந்த முகத்தை வச்சுட்டு அங்க போய் சரஸ்வதி நெல்லு இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சுட்டு இருக்க இந்த ஆத்த எல்லாருமே? நீங்க பாட்டுக்கு ஒருவே சொல்லாம போயிட்டே இருப்பா. நான் இப்போ நான் நோக்கு, நான் இப்ப ஒண்ணுமே சொல்லலையம்மா. கிட்டாவே இருந்தா ஏதோ பேசிட்டு இருந்த.
2: கிட்டாமா சரியா தானே நான் சொன்னா? அதான் புறப்பட்டுட்டேன்.
1: எங்க
2: வாங்கண்ணா, லக்ஷ்மி அக்கா விஷயம் வந்துடலாம்.
1: மன்னிப்பு கேட்டு அவளை எங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் மறுபடியும் கொடுத்துட்டு நடத்தணுன்றதுக்காக

0: சின்ன சந்தர்ப்பம் இருக்கு.
1: எப்படி சுவாமி, எந்த முகத்தை வச்சு நின்று அங்க போய் சரஸ்வதி நில்லு, இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ஆத்தா எல்லாருமே, நீங்க பாட்டுக்கு ஒருவேன் சொல்லாம மூலம் போயிட்டே இருப்பா. நான் இப்போ நான் நோக்கு, நான் இப்ப ஒண்ணுமே சொல்லலையம்மா, கிட்டாவே இருந்தா ஏதோ பேசிட்டு இருந்த.
2: கிட்டாவம்மா சரியா தானே நான் சொன்னா, அதான் புறப்பட்டுட்டேன்.
1: எங்க
2: வாங்கண்ணா, லக்ஷ்மி அக்கா விஷயம் வந்துடலாம்.
3: குடும்பம் நடத்த போறோம் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லட்சுமி, லட்சுமி
2: கூப்பிட்டேனப்பா.
3: மாப்பிள்ள மனசு நொந்து வந்திருக்கிறாருமா, அவர் உன்னை மறுபடியும் வாத்திக்கு அழைச்சிட்டு போய் குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுற. நான் சரின்னு சொல்லிட்டே குழந்த, நீ என்னமா சொல்ற?
4: இல்லப்பா, அது வந்து நீங்க
3: மறுபடியும் என்ன நினைச்சு நீ கவலைப்படாதப்பா. நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதாம்மா, நேக்கு சந்தோஷம். சரின்னு சொல்லு குழந்த, சரின்னு சொல்லு.
4: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.
1: நீங்க அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். ஆனா சுபகாரியம் நடந்து கொடுத்தோம், ஆம்பளை குழந்தை லட்சுமி.
4: அவளை பார்த்த உடனே அடுப்புல பெரிய அண்டாவா வச்சுட்டேன்.
1: சமைக்கும் போதே கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டு
2: ஆயிரம் தான் சொல்லுவோக்கா. கும்பகோணத்துல கும்பகோணத்துலதான் என்னமா சவக்குது
4: அசடு. நாக்கு நன்னா செவக்குறதுன்னா ஆத்துக்காருக்கு மேல கொள்ள பிரியம்னு அர்த்தம். மொக்கு
2: போங்கக்கா.
1: லட்சுமி, லட்சுமி மாடி, லட்சுமி நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலா, கூப்பிடுறது சுலபமா போயிருது. லட்சுமி சரஸ்வதி கேட்டு கூப்பிட்டா போறோம். ஆமா, இதே நம்ம குழந்தை சுவாமிநாதனுக்கு ஒரு வயசு ஆக போறதும்னோ, அதான் நாளைக்கு சுவாமி மலையில அவனுக்கு முடியறதுதான் வேண்டிட்டு இருக்கோம்னோ, நான் ரெண்டு பிரசர்கார ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு காரில் நாமெல்லாம் போறோம், இன்னொரு காரில் அந்த வேப்பத்தூர் கோஷ்டி வரதேங்கிறது பாவம். வளவலன்னு பேசினதை தவிர நல்ல மனசு அவளுக்கு பாவம். அவள் வரட்டும், நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிடுவோம். என்ன நிறைய இருக்கும்
4: குழந்தைய ஐஷண்டு, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, நான் ஆத்துல பாட்டிக்கு துணையா இருக்கேனே.
1: ஏன் பாட்டி இந்த ஆத்துல தனியா இருந்தது இல்லையா? இந்த மாதிரி சாக்கு போகலாம் சொல்லாத, நீ வர. ஆமா,
4: இல்ல பெத்தவா நீங்க ரெண்டு பேரும் ஐஷண்டு போனேன்னா நன்னா இருக்கும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
1: ஓஹோ, இந்த பாருமா, இந்த லோகத்துல மத்தவா குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா என் குழந்தைக்கு பெத்தவளும் வேணும். இந்த மாதிரி தெய்வமா பார்த்து பார்த்து வளர்க்குறியே, வளர்க்குறவன் நீ வேணும்மா. இந்த மாதிரி நீ வரதா இருந்தா நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன், இல்லைனா ப்ரோக்ராம் கேன்சல்.
4: என்னன்னா இது எதுக்கு எடுத்தாலும் மூக்கு.
1: என்ன கேட்டா நீ வரமாட்டேன்னு சொன்ன என்ன
4: சொல்றது? கோவம், நான் வரேன், கோச்சுக்காதே.
1: வரணும் நீ,
4: நான் வரேன்.
1: இதுதானே,
4: நான் வரேன்.
5: என்ன
6: ஆச்சு கிட்டாவே, எதுக்கு இப்படி பதறி அடிச்சுட்டு வர?
5: சுவாமி மலைக்கு போன சங்கரனும் சரஸ்வதியும் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா பாட்டி.
6: என்னடா சொல்றே?

0: இருக்கோம். குழந்தையும் லட்சுமியும் பின்னாடி வேற ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தா அவளுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா குழந்தைய அனாதைய தவிக்க விட்டுட்டு சங்கர போய் சேர்ந்துட்டா பாட்டி. சங்கரா
1: சங்கரா
2: என்னடி
3: விடுறா கைய

0: காட்டம். பாவி, நீ ஒரு மனுஷன் தானாடா? பொம்பளையோட மனசை இப்படி நோகடிச்சேன்னா அது உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த நாட்டையே சுட்டரிச்சிடும். பொறுமைக்கு உதாரணமா இந்த பொண்ணையும் மண்ணையும் சொல்லுவா. அந்த பொறுமைய உதாசீனப்படுத்திடாதே. அக்கிரமமும் அந்நியாயமும் தலைவரிச்சு ஆடும் பொழுது பூமாதேவியே சீர் எழுந்து வரலையா? அப்படி சீர் எழுந்து வந்த கண்ணகி மதுரையே எரிக்கலையா? நடு சபையில திரௌபதியோட ஒரு சாபம் கௌரவ குலத்தையே அழிக்கலையா? என்னைக்கோ நடந்த கதை இல்ல, இன்னைக்கும் நடக்கும், இனிமேலும் நடக்கத்தான் போறது, நீங்கெல்லாம் பார்க்கத்தான் போறேன். ஒரு ஆணுக்கு பெண் எந்த விதத்திலயும் சலச்சவ கிடையாது. சந்தர்ப்பத்தால நிர்பந்தம் ஏற்பட்டா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. இதெல்லாம் உங்களை மாதிரி சில மர மண்டைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஆண்டவனே அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிச்சிருக்க.
1: ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்தேளா எப்படி பேசுறான்னு?
0: மங்களம் மாமி, எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம். சத்த முன்னாடி வாய் கூசாம எங்களை வெக்கம் கட்ட குடும்பம்னு சொன்னாலே, தோ நிக்கிறாரே உங்க ஆத்துக்கார், அவர் இப்போ ஒரு வெக்கம் கட்ட காரியத்தை செய்ய சொன்ன போது வாய மூடிண்டு நின்னாலே, உங்களை நாங்க எந்த குடும்பம்னு சொல்றது? ஒரு புருஷனை தர்ம வழியில அழிச்சுட்டு போறவ பேர் தான் தர்ம பத்தினி. ஆமா, நீங்க எல்லாம் சாஸ்திரம் படிச்சவா தானே? மறந்துட்டேளா? நான் ஞாபகப்படுத்துறேன், மனு தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ஒருத்தருடைய முதல் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் இல்லாம அவருடைய ரெண்டாம் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டா அந்த குழந்தை முதல் சம்சாரத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி சாஸ்திரமே சொன்னத இல்லைன்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு என்ன தடுக்க? பாருங்க, இது என் குழந்தை, என் வாரிசு, என் சந்ததி. என் சந்ததிய நான் சந்தையில விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் இந்த குழந்தையோட தான், செத்தாலும் இந்த குழந்தையோட தான். உங்களால ஆனதை பாத்துக்கோங்க.
2: பா வாங்கோப்பா, நம்ம நம்பத்துக்கே போயிடலாம்ப்பா. இந்த பெரிய இடத்து சகாத்தாலும் நமக்கு வேண்டாம்ப்பா. ஆனா அப்பா, இந்த தடவை நான் வெறும் கையோட வரலப்பா, விலை மதிப்பே இல்லாத ஒரு சொத்தை கூட அழிச்சுண்டு வரேன். ஆமாம்ப்பா, அந்த பகவான் ரெண்டு குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்துருக்காம்ப்பா. ஆமாப்பா, இது நாம் பெக்காத குழந்தை, நீங்க என்ன பெத்தெடுத்த குழந்தை. வாங்கப்பா, நம்ம
3: சபாஷ். பாரதியார் கண்ட புதுமை பெண் இவதானோ? இவதானோ சந்தேகம். இவதான் சார், ஒவ்வொரு யுகத்திலையும் தன்னுடைய நியாயமான உரிமைக்காக போராட ஒரு லட்சுமி அவதரிச்சிருக்கா சார். இன்னொரு விசேஷம், நம்ம நாட்டில் மட்டும் நம்ம பெண்மணிகளுக்கு இந்த தாய்மைங்கிற ஒரு உணர்ச்சி மேலோங்கி நிக்கலன்னு வச்சுங்க, இங்க பிறக்கிற பாதி குழந்தைகள் அனாதியா தான் சார் போயிருக்கும். பொதுப்படையா சொல்லுவானே, பர்டிகுலராகவே சொல்றேன், அன்னைக்கு மட்டும் அந்த லக்ஷ்மிக்கு தைரியம் வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு அவள் வெளிநடப்பு நடத்தலன்னு வச்சுங்க, நானே அனாதியாக தான் சார் போயிருப்பேன். யோசிக்கிறீங்களா? ஆமாம், இத்தனை நேரம் நீங்கள் என்னோட சேர்ந்து பார்த்தது எங்கள் கிராமத்து கதை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்து கதை, எங்கள் பெரியம்மா லக்ஷ்மியோட கதை. ஆமாம், அதோ அந்த லக்ஷ்மி கையில் எதிர்கால இந்தியாவை நோக்கி சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் அந்த குழந்தை. அந்த சுவாமிநாதன் வேற யாரும் இல்லை சார், இந்த சுவாமிநாதன் தான். ஏதோ இத்தனை நேரம் என்னோட சேர்ந்து எங்க குடும்ப கதையை பார்க்கறதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்கினீங்களே, அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி.

நீங்கள் இதுவரை ஒய் ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி, இயக்கம் ஒய் ஜி மகேந்திரன், வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார், வானொலி நாடக அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன்.

0: எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா.
3: என்னங்க குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலேயும் சந்தோஷம் இருக்குல்ல.

0: நேரம் 5 மணி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக அஹான நஸ்ரத் அவர்கள் நம்மிடையே திருக்குறள் சொல்ல வராங்க, வாங்க கேட்கலாம்.
3: திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம் 1. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபவன் உரத்தே உலக கற்றனா நாயர் பயனெங்கோல் வாததிவன் ரத்தார் தொடார் எதின் வர

0: பிறகு நாடும் இருமையிட இருசேல் இருவனையும் சேரா இறைவன் பொருசே புகழ் புரிந்தார் மாட்டு. நன்றி.
1: அடுத்ததாக மாணவர் சாய் கணேஷ் அவர்கள் விநாயகர் பாடலை பாட வருகிறார்.

நற்றருளே சுவாமி சரவண செந்தமிழ்த்தன கருளே சுவாமி சரவண செந்தமிழ்த்தன கருளே திரு சமரசம் எனும் அழகு தங்கும் ஜகமதிலெங்கும் புகழது பொங்கும் திரு சமரசம் எனும் அழகு தங்கும்

0: താങ്ക് യു.
1: ഇനി ആത്തിച്ചൂടി ചൊല്ല വരികിறார் മാണവർ മഹിസുന്ദർ.
2: ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கதவில் ஈவது விளக்கில் உடையது விளம்பில் ஊக்கமது கைவிடல் என்ன எழுத்து இகழில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புதவு ஒழுகு ஓதுவது ஒளியல் அவ்வியம் பேசு அக்கம் சூதுக்கு

0: அகிலலாம். தேங்க்யூ.
1: அடுத்ததா மரம் வளர்ப்போம். இது குறித்து ஒரு கதை சொல்ல வராங்க மாணவி சுபிக்ஷா.
2: ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஒரு ஊர்ல மக்கள் எல்லாருமே மரத்தை வெட்டி வீடு கட்டிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து ஒரு தாத்தா ரொம்ப சோகம் பட்டாங்களாம். அப்புறம் அவங்க வீட்டுல போய் மரம் வளர்த்தாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல மழையே வரலையாம். அப்புறம் வந்து அந்த தாத்தாவோட வீட்டுல கிணறு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாத்தாவோட வீட்டுல மட்டும் தண்ணி வந்துச்சா. மக்கள் எல்லாருமே கேட்டாங்களா, தாத்தா தாத்தா எப்படி உங்க வீட்டுல மட்டும் தண்ணி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களா. அப்ப அந்த தாத்தா சொன்னாங்க, நான் வந்து எங்க வீட்டுல வந்து நான் மரம் வளர்த்தேன், அதனாலதான் எனக்கு வந்து தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்களா. அத பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாருமே எங்க வீட்லயும் நாங்களும் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மரம் வளர்த்து அப்புறமா மழை பெருத்து எல்லாமே வந்து விவசாயம் நல்லா பண்ணிட்டாங்களாம். நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல மரம் வளங்க, மரம் வளங்க, மழை பெறுங்க. நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் மாணவர்கள் நிரஞ்சனா, தஷ்விகா மற்றும் சபானா மகதியா ஆகியோர் குழுவினராக பாரதியார் பாடல பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.
1: கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குறுகிய கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த சாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குறுகிய கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த சாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மி.

0: வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குங்கிட கை கொத்தி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின பெண்கள் நடத்த வந்தோம், எட்டு மறிவில் நாளைக்கு இங்கே பெண் இழப்பிலே கால் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குங்கிட கை கொத்தி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னான நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே.
1: நிகழ்ச்சியில் இனி தன்னம்பிக்கை கதை சொல்ல வருகிறார் மாணவி கிருத்திகா.
2: தன்னம்பிக்கை கதை. ஓர் அரசன் போற்றி ஒன்றை அறிவித்தான், கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும், வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி பரிசாக வழங்கப்படும், தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் பலவிதமாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். மக்கள் பலரும் அவனிடம், போட்டியில் தோற்றால் உனது கைகள் வெட்டப்படும், பிறகு உனது எதிர்காலம் என்னவாகும் என்று கேட்டனர். அவன் சொன்னான், ஐயா, நான் வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே வெட்டப்படும், உயிர் இல்லையே என்றான். பிறகு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம், கதவு திறந்து கொண்டது. ஏனென்றால் கதவுகளில் தாழ்பால் போடவில்லை.

0: ஆராய்ச்சி காமலேயே விட்டு விடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் தோல்விக்கு முயல் ஆமையே காரணம், தன்னம்பிக்கை வெல்லும். நன்றி.
1: இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். வேண்டாம் போதை பாதை, இது குறித்து உரை வழங்குகிறார் மாணவி கருண்யா.
2: வேண்டாம் போதையின் பாதை, போதையின் பாதை வேண்டாமே, உன் வாழ்க்கை பாதையை மாற்றிடுமே, தீயை போதை என்றிடுமே, தீராத நோய்கள் தந்திடுமே, பாதகம் செய்து உன் வாழ்வை பாலைவனமாயாக்கிடுமே, புத்தி மந்தமாக்கிடுமே, குடும்பமானமும் போக்கிடுமே, மில்லா துயரை தந்திடுமே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, போதே என்றும் வேண்டாமே. நண்பா, நீயும் சிந்திப்பாயா? உன் வாழ்வை மீட்டெடுக்க போதையை இன்றே புரந்து தள்ளு. நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனி வினாடி வினா மூலமாக உரையாட வராங்க மாணவர்கள் யாதன் சிவா மற்றும் சுஜய்.
3: நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய விண்கலம் எது?
4: சந்திராயன் 3.
3: இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ தலைமையகம் எங்குள்ளது?
4: பெங்களூரு.
3: செவ்வாய் கிரகத்திற்கு முதல் முயற்சியிலே விண்கலத்தை அனுப்பிய உலகின் முதல் விண்கலம் எது?
4: மங்கள்யான் 2014.
3: இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் 1975 விண்ணில் ஏவப்பட்டது, அதன் பெயர் என்ன?
4: ஆரியபட்டா.
3: இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
4: டாக்டர் விக்ரம் சாராபாய்.
3: இஸ்ரோ எப்போது உருவாக்கப்பட்டது?
4: 1975.
3: இந்தியாவின் முதல் அணு உலை நியூக்ளியர் ரியாக்டர் எது?
4: அப்சரா.
3: பூஜ்ஜியத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய இந்திய கணித மேதை யார்?
4: ஆரியபட்டா.
3: விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்?
4: ராகேஷ் சர்மா.
3: ராகேஷ் சர்மா எந்த ஆண்டு நிலவுக்கு சென்றார்?
4: 1984. இந்தியாவின் முதல் அணுசக்தி சோதனை எப்போது நடத்தப்பட்டது?
3: 1974.
4: இந்தியாவிலேயே தரையிறக்கப்பட்ட முதல் போர் விமானத்தின் பெயர் என்ன?
3: தேஜாஸ்.
4: பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
3: 1954.
4: இந்தியாவால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் COVID-19 தடுப்பூசி எது?
3: கோவாக்சின்.
4: இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் 1975 விண்ணில் ஏவப்பட்டது, அதன் பெயர் என்ன?
3: ஆரியபட்டா.
4: இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது?
3: INS அரிஹாந்த்.
4: நன்றி.
3: நன்றி.
5: ட்ரிப்பர் தந்தாங்கண்ணா விக்கா கதைய முச்சு உதே.

0: நிகழ்ச்சியில வேண்டாம் பிளாஸ்டிக் இது குறித்த நம்மிடையே தகவல்களை எடுத்துரைக்க வராங்க மாணவி ஹாஜிரா.
1: பிளாஸ்டிக் என்பது இன்று உலகம் முழுவதும் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு செயற்கை பொருளாகும். பிளாஸ்டிக் நம் சுற்றுச்சூழலை மிகுந்த அளவில் மாசுபடுத்துகிறது. இது மண்ணிலும் நீரிலும் கரையாமல் பல ஆண்டுகள் இருக்கும். பிளாஸ்டிக் காரணமாக விலங்குகளும் பறவைகளும் பாதிக்கப்படுகின்றன. நாம் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பைகள் பயன்படுத்த வேண்டும். இதனால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் கடமை. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக முயன்றால் முடியும் உரை வழங்குறாங்க மாணவர் கிஷோர்.
2: முயற்சியை விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம் இல்லை ஏழுகுரம். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் தோல்வி கூட நம்

0: இடம் தோற்று போகும். வெற்றிகளை மட்டும் வரலாறுகள் பேசுவதில்லை, தோல்விகளுக்கும் அங்கே இடம் உண்டு. முயற்சி செய்வோம், இரண்டில் ஒன்று நிச்சயம் கிடைக்கும். வீர்த்து பறக்காதவரை சிறுகுகளும் பாரம்தான். அதே பறந்தால் வானமும் தொடும் தூரம்தான். எட்டி போனாலும் தொடலாம், பட்டு போனாலும் நடலாம், தட்டி போனாலும் எழலாம். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. எதை இழந்தாலும் முயன்றால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நன்றி, வணக்கம்.
1: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவா பக்தி நாட்டுப்புற பாடல் பாட வராங்க மாணவர்கள் கவினயா, நாச்சியார், ஸ்வேதா, சக்தி, ஹாசினி, லுர்த்திகா மற்றும் தனிஷா.

நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா,

0: 5:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. கிராமிய தென்றல் கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று இயற்கையும் மனித வாழ்வும் என்ற தலைப்பில் மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமா மகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இறைவன் மனிதனுக்கு அளித்த மிகப்பெரிய பரிசு இயற்கை. காற்று, நீர், மண், மரங்கள், விலங்குகள், பறவைகள் என அனைத்தும் இயற்கையின் அங்கங்கள். இவையில்லாமல் மனித வாழ்க்கை சாத்தியமில்லைதானே? ஆம், பாதுகாப்போம் இயற்கையை, இன்பமாக வாழ்வோம்.
0: தன்னா

அன்பான மனிதர்களே, எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள். மரங்களை வெட்டாதீர்கள், அதுவே எங்கள் வீடு. உதவுங்கள். ஓர் பறவையின் குரலாக இதோ நாட்டுப்புற பாடல்.

0: இயற்கையை பாதுகாப்போம், நம் எதிர்காலத்தை வளமாக்குவோம். இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வாருங்கள், ஒன்றிணைவோம்.
1: தன்னா

0: இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். வருங்கால சந்ததியினருக்கு பசுமையான தூய்மையான பூமியை விட்டு செல்வோம்.
1: இயற்கை வளம் பாதுகாக்க வேணுமே சாமி, அதுக்கு என்னவெல்லாம் செய்ய வேணும் சொல்லுங்க சாமி. சாமி இயற்கை வளம் பாதுகாக்க வேணுமே சாமி, அதுக்கு

0: இயற்கையை நேசித்து மனிதர்கள் பூமியை மீண்டும் பசுமையாக்கினால் பறவைகள் இனிமையாக பாடி மகிழும், விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழும். இயற்கையை பாதுகாத்தால் மனித வாழ்வும் வளமாகும். இயற்கை காப்போம், வாழ்க்கை காப்போம் என்று கூறி நிறைவான பாடலை கேட்கலாமா?
1: சேத்து வயலுக்குள்ள நாத்து நடும் சின்ன புள்ள, அப்படி சேத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு என் செல்ல மக வாடுறையே, சிட்டாஞ்சிட்டாங்குருவி சினுக்கு

குருவி சோழ நல்ல காட்டுக்குள்ள நீயும் நானும் குருவி வரத்த போகையில அங்க தகரட்டப்பா சத்தம் கேட்டு அங்க தாவுதடி குருவி எல்லாம் அப்படி சிட்டான் சிட்டான்.

கம்மம் காட்டு வரப்பு மேல நீ நானும் கைகோர்த்து நடக்கையில் அடி சிட்டான் சிட்டான்.

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை இயற்கையும் மனித வாழ்வும். மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமாமகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொது நலன்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சியும் நேரமும். ஆறு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல்.

7:10 மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் கே. கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள்.

25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலையம் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் சிவகாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்வது வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை. விடைபெறும் முன் எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரத்தென்றல்.

9:30 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு அகில பாரதிய இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதய மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு.

இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 1984 வெளிவந்த திரைப்படம். பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் தியாகராஜன், அர்ச்சனா மற்றும் பலர் நடித்துள்ளனர். முதல் பாடலாக

நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் எஸ். ஜானகி அவர்களின் குரல்களில்

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27ஆவது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணையர் கிராமம் கவுடர் காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் அரசில் பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300 550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டுவலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.65 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ்

170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். முதல் பாடலாக

சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் விடுதிகளில் தங்கி பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் புகார்களை வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்கள் விடுதிகளில் நடைபெறும் தவறுகள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க 94 45 47 70 16 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக மேற்படி 94 45 47 70 16 என வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குநர், ஆல் இண்டியா ரேடியோ.

0: மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7 மணி. தொடர்வது மதுரத்தென்றல். முதல் பாடலாக

மத்திய அரசு தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் விதமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றது. அதன் ஒருபகுதியாக ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வில் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனத்துறை அமைச்சர் மதன் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர்கள் மற்றும் மாணவர்களின் 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தொழில் முனைவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து சந்தைப்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியினை திறந்து வைத்த அமைச்சர் கண்காட்சியை பார்வையிட்டு தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். பின்னர் பேசிய அமைச்சர் சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப்களால் மாணவர்கள் தொழில் முனைவராக மாற அதிக வாய்ப்புள்ளது எனவும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தொழில் முனைவருக்கு வரும் காலங்களில் 100,000 உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வருடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இந்த களப்பணிக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக மக்கள் தொகை சுயக்கணக்கெடுப்பு ஜூலை 17 முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. இதில் பொதுமக்கள் தாங்களாகவே தங்களது வீடுகளை பற்றிய விவரங்களை இணைய முகவரியில் கைபேசி எண்ணை கொண்டு பதிவு செய்யலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கைபேசி எண் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய முடியும். 34 கேள்விகளுக்கு விடையளித்து பின் 12 இலக்க எண் குறுஞ்செய்தி வாயிலாக கைபேசி எண்ணுக்கு பெறப்படும். தங்கள் பகுதிக்கு வரும் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர் கணக்கெடுக்க வரும்பொழுது மேற்கண்ட 12 இலக்க எண்ணை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை சுமார் 2,705 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள நபர்களுக்கு 3 கட்டங்களாக பயிற்சி நடத்த திட்டமிடப்பட்டு பயிற்சி நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் பட்டா உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் நோக்கில் அனைத்து வட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கிழக்கரை மற்றும் கடலாடி வட்டங்களில் வரும் 14 மற்றும் 15 தேதிகளில் பட்டா மாறுதல், பட்டா மேல்முறையீடு, கணினி திருத்தம், உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் கீழக்கரை மற்றும் கடலாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. அதேபோன்று 16 மற்றும் 17 தேதிகளில் பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வருவாய் வட்டாட்சியரின் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. இந்த சிறப்பு முகாம்களில் கீழக்கரை, கடலாடி, பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வட்டங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டா உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உரிய ஆவணங்களுடன் மனு செய்து உடனடியாக பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் கடலாடி வட்டங்களில் வசிக்கும் மக்கள் வாரிசு அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்வதற்கு இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் நபர்கள் வரும் 21 தேதி மற்றும் 22 தேதி ஆகிய 2 நாட்களில் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் இறப்பு மற்றும் வாரிசு சான்று தொடர்பான விண்ணப்பங்களை உரிய முறையில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடன் நேரில் கலந்து கொண்டு உடனடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த வெள்ளி அன்று ONGC சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்தார். ONGC நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் 15 தேதி வரை தூய்மை இந்தியா இருவார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நோக்கம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த இருவார விழாவினை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்குதல், அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் வர்ணம் பூசுதல், மரக்கன்றுகள் நடுதல், தானியங்கள் வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் நோக்கங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் நெகிழி ஒழிப்பு, தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறையை வலியுறுத்தும் வகையிலும் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.

0: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கார்த்திகேயன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகந்நாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலா பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த ஃபூ குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 200,000 மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார்.

0: உத்தரகாண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: பூச்சி நோய் தாக்குதல் அடுத்து வந்தோம்னா ஒரு பயிர் வாடல் நோய் ஒன்று வரும். ஒரு 2-3 அடி ஹைட்டில், 3 அடிக்கு மேலே 4 அடிக்கு உள்ள இருக்கையில் பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் மண்ணில் அந்த வாடல் நோய் விளைக்கக்கூடிய பூஞ்சாலங்கள் இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று வாடும் வரிசையாக. ஸோ அந்த மாதிரி வாடல் நோய் வந்ததுன்னா 10 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் கார்பன் டாசிம் மருந்தை கலந்து அந்த பாதிக்கப்பட்ட செடியிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய செடிக்கு 1 லிட்டர் வீதம் ஊற்றணும். அப்படி வேரில் படுற மாதிரி நேராக அதை விட்டோம்னா அது கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப மடிஞ்ச மரமாக இருந்தால் அதை எடுத்துட வேண்டியதுதான், ஏன்னா அது பரவக்கூடாது மீண்டும் தண்ணி பாய்ச்சறதுனால. அப்புறம் வந்து இலையில் வந்து சில வகை பூஞ்சாலங்கள் வரும், இலையில் மஞ்சளாக புள்ளி நோய் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மேன்கோசப் M45 ஒரு மருந்து இருக்குது, அது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் இந்த பூச்சி மருந்தோடு சேர்ந்து தெளிக்கலாம். மெயினாக வந்து உங்களுக்கு பூ முருங்கையில் பிடிக்கிற பூவில் கிட்டத்தட்ட 3/4 கீழே போயிடுது, விழுந்துடுது. முருங்கையினுடைய அமைப்பே அது தான், முருங்கையினுடைய இயற்கை அமைப்பே அதான், இயற்கையாகவே அப்படி தான். நீங்கள் காட்டில் போய் பாருங்கள் இருக்க முருங்கை, அதுவும் அம்புந்துட்டு தான் இருக்குது. இங்கே விவசாயத்துலேயும் மருந்து அடிக்கிறதுனால போச்சோன்னு கூட சில விவசாயிகள் போயாக மாட்டேங்கணும் இல்லை, அது வந்து அந்த முருங்கை பூ ரிட்டன்ஷன், அதாவது அதை தக்க வைக்கிறதுக்கும் முருங்கை பூவை காயாக மாற்றுறதுக்கும் இவங்க வந்து பிளனோஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கிய 10 லிட்டர் தண்ணிக்கு 2.5 மில்லிலேருந்து 3 மில்லி
4: டானிக்காக கொடுக்கணுமா?
3: அது ஆமாம், அதை அடிக்கிறது மூலமாக அதை தக்க வைக்க, அந்த பூ உதுறதை குறைச்சி இருக்கிற பூவை காயாக்கிற தன்மை அந்த பயிருக்கு விளைச்சி ஊக்கிக்கு இருக்கிறதுனால அதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தலாம். நிறைய வந்து வேறு வேறு டானிக்கை வாங்குறதுக்கு பதிலாக இது பல்கலைக்கழகமே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இதை அடிக்கலான்ட்டு, அதனால் இதை பயன்படுத்தினா நல்ல மகசூலை பெறலாம். ஸோ பூச்சி நோய் தாக்குதல் மெயினாக இதெல்லாம்.
4: இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து காய்ப்புக்கு வந்த பிறகு விற்பனை அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க, எப்படி இந்த விற்பனை உத்தியை நீங்கள் கையாளுறீங்க?
3: முருங்கை விற்பனையை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் இதில் நாங்கள் இலைக்கு தான் போட்டிருக்கோம், ஏன்னா நாங்கள் ப்ராசஸிங் பண்ணுறதுனால நாங்கள் காய் உற்பத்திக்கு நாங்கள் இன்னும் இப்போதைக்கு காய் உற்பத்திக்கு நட்டுருக்கோம். ஏன்னா காயை அந்த சதையை காயை வச்சு அதில் ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ நட்டுருக்கோம். 2 ஏக்கர் காய் உற்பத்திக்கு அடர் நடவு முறையாக நட்டிருக்கோம். காய் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வந்து விற்பனை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னா, ஒரு குரூப் வந்து தோட்டத்திலே வந்து வாங்கிடுறாங்க, காய் நல்லபடியாக நீங்கள் இருக்குது, ஒரே மாதிரி ஓர்ஸாக இருக்குது, சிறுசு பெருசுமா இல்லை, காய் நல்ல கலராக இருக்குது அப்படின்னா அந்த தோட்டத்தை வந்து பார்த்துட்டு அவங்க இங்கேயே ரெகுலராக வந்து மார்க்கெட்டில் ரேட் இருக்கு இல்லையா, இங்கே காட்டிலே வந்து வாங்கிடுறாங்க, காட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே கல்கத்தா அங்கங்கே அனுப்புகிறாங்க. இதோ ஒரு குரூப்பு.
4: சரி,
3: அது இல்லாமல் மார்க்கெட்டில் திண்டுக்கல் மார்க்கெட் இருக்குது, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே வந்து காய்கள் வந்து 12 மணிக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. முருங்கைக்காய் குவாலிட்டியாக பிரித்து, அதாவது டேமேஜ்டு கட்டானது இதெல்லாம் பிரிச்சுட்டு அவங்க வந்து ஏலம் விடுறாங்க வியாபாரிகளுக்கு. ஏலம் விட்டால் அவங்க என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டில் அவங்க 10% கமிஷன் எடுத்துகிட்டு நமக்கு கொடுத்துறாங்க. இது 2வது விதம். அது இல்லாமல் இந்த அரவக்குறிச்சி சைடு ஒரு குறிப்பிட்ட வார நாட்களில் சந்தை மாதிரி இருக்குது, அங்கேயும் வியாபாரிகள் விவசாயிகள் கொண்டு வர்றாங்க. இந்த ஒட்டஞ்சத்திரம் வியாபாரிகள் போய் அங்கேயே கட்டுக்கட்டாக கொண்டு வருவாங்க, கட்டை பார்த்து ரேட்டு அவங்களுக்கு ஒரு தெரியும், இது 1.5 கிலோ இருக்கும் 2 கிலோ பார்த்து பேசி வாங்கிக்கிறாங்க. இந்த மெத்தேடுகள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இது இல்லாமல் சில பேர் வந்து காயை வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் கண்ட்ரிஸுக்கு கொச்சின் மூலம்லேருந்து அனுப்புகிறாங்க. சென்னையிலேருந்து காயை வந்து 5-5 கிலோ பாக்ஸில் போட்டு கார்கேட்டட் பாக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஓட்டை ஓட்டை அட்டைப்பெட்டி அதுகளில் வச்சு அனுப்புகிறாங்க. சிங்கப்பூருக்கெல்லாம் 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருது, இங்கிட்டு 3 மணி நேரம் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு. ஸோ அதனால் ஈஸியாக போய் சேர்ந்து அங்கே பயன்பாட்டாளர்கள் அதிகம்.
2: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமே

0: ஈஸ்வரன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டோம். இன்றைய பண்ணை செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் இரவு 7:30. இனி கேட்கலாம்
0: ஆகாஷ்வாணி மதுரை. மண்ணும் மணியும் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் எஸ் சிவகாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறுமுன் ஆகியவை இடம்பெறும். சூழல்

0: முதலாவதாக விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் எஸ் சிவகாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை பரிசோதனை என்பது மண் பரிசோதனை, உரப்பரிசோதனை, பூச்சிக்கொல்லி பரிசோதனை போன்று விதைகளின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள பயன்படுத்தும் ஒரு பரிசோதனை முறையாகும். விவசாயிகள் வந்து விவசாயம் செய்வதற்கு முன்னாடி மண்ணை வந்து எடுத்து பரிசோதனை செய்து கொள்வாங்க. மண்ணில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாகுபடிக்கு தேவையான உர பரிந்துரைகள்லாம் மேற்கொள்வாங்க. அதே போல ஒரு நல்ல கட்டிடம் கட்டுவதற்கு உறுதியான அஸ்திவாரம் தேவைப்படுவது போல ஒரு நல்ல விளைச்சலுக்கு தரமான விதை அவசியம். நல்ல ஒரு விதை, தரமான விதை இருந்தாதான் விவசாயத்துல நல்ல விளைச்சலை வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியும். விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் இடுபொருட்களில் உயிருள்ள விதையின் பங்கு மிக முக்கியமானது. நல்ல தரமான விதையை பயன்படுத்துவதன் மூலம் அதிக முளைப்பு திறன் கிடைக்கும். வயலில் செடிகள் சீராக வளரும். நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் குறையும். அதிக மகசூல் பெற முடியும். உற்பத்தி செலவும் குறையும். ஆய்வுகளின்படி தரமான விதையை மட்டும் பயன்படுத்துவதன் மூலம் 15-20% வரை கூடுதல் மகசூல் பெற முடியும். எந்த ஒரு விதையும் அறுவடை செய்து 8 மாதங்கள் வரை அதன் முளைப்பு திறன் குறையாது. ஆனால் சில எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எள் போன்ற பயிர்களில் 6 மாதத்திற்கு பின் முளைப்பு திறன் குறைய வாய்ப்பிருக்கிறது. அதனால் விவசாயிகள் என்ன செய்யணும்னா, எது நல்ல தரமான விதை என்று தெரிந்து கொள்ள தமிழக அரசின் கீழ் செயல்பட்டு வரும் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை கட்டுப்பாட்டின் கீழ் விதை பரிசோதனை நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாவட்டத்திற்கு ஒரு விதை பரிசோதனை நிலையம் என 30 விதை பரிசோதனை நிலையங்கள் உள்ளன. இந்த வசதியை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விதையின் தரத்தை பரிசோதனை செய்து விதைப்பது சாலச் சிறந்தது. மதுரை விதை பரிசோதனை நிலையமானது அக்டோபர் 1970 செயல்பட தொடங்கியது. ஆரம்பத்தில் மதுரை திருநகரில் உள்ள ஒரு வாடகை கட்டத்தில் செயல்பட்டது. பின்னர் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு 1989 ஜூலை 10 முதல் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து விதை பரிசோதனை நிலையங்களும் சீட் ஆக்ட், இந்திய அரசின் விதை சட்டம் 1966 பிரிவு 4 உட்பிரிவு 2 படி அறிவிக்கை செய்யப்பட்டு விதை விதிகள் 1968 கீழ் செயல்பட்டு வருகின்றன. தரமான விதை எப்படி இருக்கும்ட்டு பார்ப்போம். இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விதை சான்றளிப்பு தரத்தின்படி தரமான விதை, அதாவது இந்தியன் மினிமம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்வரும் பண்புகள் அவசியம். என்னென்ன? உயர் முளைப்பு திறன், இன தூய்மை மற்றும் புற தூய்மை, நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பதம் இருக்கணும், விதை நலம் அதாவது பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். விதை பரிசோதனையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். தரமான விதை என்பது பிறராக கலப்பு இல்லாத நிர்ணயிக்கப்பட்ட அளவு முளைப்பு திறன், ஈரப்பதம், புற தூய்மை கொண்டதாகும். விவசாயிகளுக்கு தரமான விதைகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்வதை உறுதிப்படுத்துவதுதான் எங்களுடைய முக்கியமான பணியாகும். விதை சான்றளிப்புக்கு உகந்ததா என அறியவும் விதை சட்ட அமலாக்கத்திற்கு விதை பரிசோதனை மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது விவசாயத்துறையில வந்து விதை உற்பத்தி தான் மிக பிரதான ஒரு பணியாகும். விதை உற்பத்தியாளர்களுடைய விதையை வந்து விவசாயிகளுக்கு விதை சட்ட அமலாக்கத்தின்படி அதை வந்து சான்று பெற்ற விதைகளா அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கு பிறகுதான் அதை வந்து விதை விநியோகத்திற்கு வந்து விதை உற்பத்தியாளர்கள் ஆகிய அந்த பிளாக் லெவல்ல வந்து வேளாண் உதவி இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விதை சட்ட அமலாக்கத்திற்கு வந்து சான்று பெற்ற விதைகளா அப்படிங்கிறத வந்து சான்றளிப்பு கொடுக்கறதுக்கு இந்த விதை பரிசோதனை செய்த பிறகே வந்து சான்றளிப்பு அலுவலர்களால் சான்றளிப்பு செய்யப்படும். அந்த விதைகள்ல அந்த விதை சட்ட அமலாக்கத்திற்கு தான் இந்த விதை பரிசோதனை ரொம்ப மிக முக்கியமாக கருதப்படுகிறது.

நமது விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரிகளை முறையாக பெறுவதற்காக வரவேற்பறையும், பகுப்பாய்வு செய்ய உபகரணங்கள் அறையும், விதைப்பணிவு செய்ய தனி அறையும், விதையின் முளைப்புத்திறனை பரிசோதிக்க குளிர்சாதன வசதி கொண்ட முளைப்புத்திறன் அறையும், மேலும் ஆய்வு செய்யப்பட்ட விதை மாதிரிகளை பரிந்துரைக்கப்பட்ட காலத்திற்கு பராமரிக்க காப்பு விதை மாதிரி சேமிப்பு அறையும் உள்ளது. இதில் பரிந்துரைக்கப்பட்ட வெப்ப அளவும் ஈரப்பதம் மற்றும் ஒளியளவும் முறையாக பராமரிக்கப்படுகிறது. மேலும் விதை மாதிரிகளை சரியாக ஒப்பீடு செய்ய வல்லுநர் விதை மாதிரிகள், அதாவது பிரீடர் சீடு வச்சு அதை வச்சு அதோட வந்து ஒப்பிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது விதை பரிசோதனையும் மேலும் அதிகபட்சமாக என்ன, ஜனவரி 2026, அதாவது 21/1/2026 தேசிய தர சான்றிதழ் வந்து நம்மளுடைய பரிசோதனை நிலையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது NABL, அதாவது நேஷனல் அக்ரிடேஷன் போர்டு ஃபார் டெஸ்டிங் அண்ட் காலிபரேஷன் லெபார்டரிஸ். இதன் அடிப்படையில் விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு விதையின் தரத்தினை பரிசோதித்து ஆய்வு முடிவுகள் வழங்கப்படுகின்றன. விதை மாதிரிகளின் வகைகள் என்னென்ன, விதையெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். நம்ம பரிசோதனை நிலையத்திற்கு சான்று விதை மாதிரிகள் வருது, ஆய்வாளர் விதை மாதிரிகள், பணி விதை மாதிரிகள் வருது. சான்று விதை மாதிரிகள் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த விதைச்சட்ட அமலாக்கத்திற்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா, சான்றளிக்கப்பட்ட விதைகள், அந்த விதை மாதிரிகள்லேருந்து சான்று அலுவலர்களால் கொடுக்கப்படும் விதைகள் சான்று விதை மாதிரிகள். ஆய்வாளர் விதை மாதிரிகள் அப்படிங்கிறது எல்லா விற்பனை, அதாவது கடைகளில், அதாவது சீடு செல்லிங் பாயிண்ட், விற்பனை நிலையங்கள்லேருந்து சீடு இன்ஸ்பெக்டர் விதை ஆய்வாளர்கள் மூலமாக எங்கள் லேபுக்கு வந்து விதை மாதிரிகள் கொண்டு வர்றாங்க. அதுபோக பனி விதை மாதிரிகள் அப்படிங்கிறது சர்வீஸ் சாம்பிள், யார் வேணாலும் விதை உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், விதை விற்பனையாளர்கள், யார் வேணாலும் வந்து நேரடியாகவே எங்களுக்கு வந்து அந்த விதை பரிசோதனை நிலையத்திற்கு அந்த மாதிரிகளை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கலாம். அதற்கு விதை பரிசோதனை கட்டணம்ங்கிறது ₹80 ஆகும். இவ்வாறு பெறப்பட்ட விதை மாதிரிகளில் புற தூய்மை, முளைப்புத்திறன், ஈரத்தன்மை போன்ற காரணிகளுக்காக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முதலாவதாக பார்த்தோம்னா விதையின் புற தூய்மை. புற தூய்மைனா என்னது, நம்மளை மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த ஒரு கல்லு மண் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக உள்ளது தான் புற தூய்மை. கல்லும் மண்ணும் களை விதையும் இல்லாத விதையே உழவுக்கு முதல் என்று சொல்லுவார்கள். பொதுவாக தரமான விதைகளுக்கு ஜெனட்டிக் பியூரிட்டி அப்படின்னு சொன்னால், ஆங்கிலத்தில் இனத்தூய்மை அப்படின்னு சொல். அப்போனா இப்போ ஒரு ரகம் வந்து கோ 51 வச்சுக்கோங்க, இல்லை BPT 52/4, அந்த விதை பார்த்தீங்கன்னா 100% அதில் BPT 52/4 மட்டுமே இருக்கும். கோ 51 99.5% பற்றி பார்த்தீங்கன்னா கோ 51 ரகங்களாகவே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, இனத்தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. புற தூய்மை அப்படின்னா பார்க்கும்போதே வந்து பதர் இல்லாமல், கல், அப்புறம் உடஞ்சிருக்காம, அந்த விதைகளே வந்து உடஞ்சிருக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் வந்து புற தூய்மை. இந்த இனத்தூய்மை என்ன செய்கிறாங்கன்னா, வயல் ஆய்விலேயே வந்து அந்த விதை உற்பத்தியாளர்கள் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, விதை சான்றளிப்பு துறையால் அந்த இனத்தூய்மைங்கிறது வந்து வயல் ஆய்விலே வந்து அதை கண்டுபிடிச்சு நீக்கிடுவாங்க. அதுக்கு பேர் கலவன் எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விளைவிக்கப்பட்ட விதைகளை அறுவடைக்கு பின்பு நன்கு காய வைத்து ஈரப்பதத்தை குறைத்து விதையை சுத்தம் செய்வதால் விதையுடன் கலந்துள்ள களை விதைகள், அதாவது வேறு பயிர் மற்றும் வேறு ரக விதைகள், நான் சொன்னேன்ல கோ 51 NLR கலந்திருக்கிறது, அதுதான் வேறு ரக விதைகள் அப்படின்னு கலவன்கள்னு சொல்லுவாங்க. பதர்கள், நோய் மற்றும் பூச்சி தாக்கிய விதைகளை பிரித்தெடுக்கும் போது விதையின் தரம் வந்து உயர்த்தப்படுகிறது. அதாவது அந்த விதை சான்றளிப்பு துறையால் என்ன பண்ணுவாங்கன்னா, அறுவடைக்கு பின்பு அதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கல், மண், பதர் இது எல்லாமே விதையிலேருந்து நீக்கம் பெற்று ஓடிவிங்கிற அந்த வேறு ரக கலவன்களும் நீக்கப்பட்டு சுத்தம் பண்ணி விதையினுடைய தரம் வந்து உயர்த்தப்படுகிறது. முளைப்புத்திறன், விளையும் பயிர் முளையிலேயே பெரியும் என்பார்கள். அதுபோல மண் சரியான தட்பவெப்பநிலை மற்றும் நீர் வசதி கிடைக்கும் போது விதையானது அது தொடர்ந்து வளரக்கூடிய தன்மையுள்ள நாற்றுக்களை உருவாக்கும், நார்மல் சீட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதை வந்து முளைக்கும் போது அதுக்கு என்ன இருக்கணும், பிரதான வேர் வந்து இருக்கணும் அந்த செடியில், அது வந்து நல்லா உருவாகி இருக்கும், அதுதான் வந்து தொடர்ந்து வளரக்கூடிய தன்மையுள்ள நாற்றுக்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த வளராத நாற்றுகளும் தொடர்ந்து வளராத நாற்றுகளும் இருக்கும், அப்போ தொடர்ந்து வளராத நாற்று இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அது தரம் குறைந்த விதைன்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, தரமற்ற விதைன்னு சொல்லி நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருவோம். இதன் அடிப்படையில் தான் வந்து பயிருடைய முளைப்புத்திறன் கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு பயிருக்கும் அந்த முளைப்புத்திறன் வந்து வேறுபடும். இப்போ உதாரணமாக வந்து நெற்பயிருக்கு பார்த்தீங்கன்னா 100 விதையை போட்டால் அதில் 80% வந்து முளைத்து தொடர்ந்து வளரக்கூடிய நாற்றுகள் 80% இருந்துச்சுன்னா அது வந்து தரமான விதை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே இது மக்காச்சோள பயிருக்கு பார்த்தீங்கன்னா 100 விதையை போட்டு 90 தொடர்ந்து வளரக்கூடிய நாற்றுகள் இருந்துச்சுன்னா அது வந்து தரமான விதைன்னு சொல்லிடுவாங்க. இதே இது 90 பதிலாக 89 இருந்தாலும் அது தரமற்ற விதைன்னு சொல்லி நாங்கள் அதை வந்து தரம் ஃபெயில் ஆக்கிடுவோம்.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விதை பரிசோதனை குறித்து. நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் எஸ் சிவகாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: விதையின் ஈரத்தன்மை. விதைக்கு வயலின் ஈரத்தன்மையை பொறுத்தே விதையின் தரம் மற்றும் அதன் சேமிப்பு காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். இது வந்து முக்கியமான ஒரு பண்பு. என்னன்னா விதையினுடைய ஈரத்தன்மை, மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உதாரணமாக உளுந்து போன்ற பயிர்களில் வந்து பாத்தீங்கன்னா வாயில போட்டு நல்லா காய வைக்கணும். காய வைக்கும் போது ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எடை குறைஞ்சிருங்கிறதுக்காண்டி அதை காய வைக்காமலே, விலை கிடைக்கணுங்கிறதுக்காண்டி சரியான ஈரப்பதத்தில் வந்து காய வைக்காமலே வந்து அதை விதைக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா வாயில் லைட்டாக எடுத்து போட்டு மெண்டு பார்த்தீங்கன்னா சவ சவன் இருக்கும், கடுக்குன்னு சத்தம் கேட்கணும். அதுதான் வந்து ஈரத்தன்மை, நன்றாக விதைக்கு வந்து உரிய ஈரத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். 9% வந்து உளுந்து போன்ற பயிர்கள் இருக்கும், நெற்பயிருக்கு வந்து 13% இருக்கணும் ஈரத்தன்மை. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம விதையாக பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாது அப்படின்னா விவசாயிகளாகிய உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு விதைங்கிறது வந்து நம்ம ஒரு 9 மாத கால அளவிற்கு நம்ம வந்து அதை வந்து சேமித்து வைக்க முடியும், 8 to 9 மாத கால அளவிற்கு. அப்படி நீங்கள் ஈரத்தன்மை கரெக்டாக இல்லை அப்படின்னா, சரியான அளவு ஈரப்பதம் இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துலேயே அதனுடைய முளைப்பு திறன் பார்த்தீங்கன்னா, இப்போ உளுந்து பயிருக்கு வந்து முளைப்பு திறன் வந்து 75% இருக்கணும், அப்படியே 50% குறைஞ்சிரும். 9% ஈரப்பதத்திற்கு நீங்கள் சேமித்து வைக்கலை அப்படின்னா 10-11 அந்த அளவுக்கு ஈரத்தன்மை உள்ள

விதைகளை நீங்கள் சேமித்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உளுந்து பயிர், அதனுடைய முளைப்பு திறன் பார்த்தீங்கன்னா 75% இருப்பதற்கு பதிலாக 50-40 அந்த மாதிரி வந்து முளைப்பு திறன் வந்து குறைந்துவிடும். அதனால் விதையின் ஈரத்தன்மை வந்து மிக முக்கியமான ஒரு காரணி விதை பரிசோதனையில். இப்போது விதை பரிசோதனை செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, விதை பரிசோதனை செய்து முளைப்பு திறனை தெரிந்து கொண்டால் அதிகப்படியான விதைகளை எடுக்காமல் தேவையான அளவு மட்டும் விதைப்புக்கு எடுத்து விதைக்கான செலவை மிச்சப்படுத்தலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 விதை போட்டு அதில் 50 தான் முளைக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான 20 கிலோ தேவைப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல 50% தான் முளைப்பு திறன் கொண்ட விதைகளை நம்ம வந்து விதைக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய விதை தேவைப்படும் அளவு ரெட்டிப்பாகும். 20 கிலோ போட வேண்டிய இடத்துல 40 கிலோவாக நம்ம போட வேண்டியது இருக்கும். இதே இது முளைப்பு திறன் வந்து 90% to 95% உள்ள விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு 20 கிலோ தான் தேவைப்படுதுன்னா, 20 கிலோ விதையை வந்து நம்ம பயன்படுத்தினா மட்டுமே போதும். அப்போ உங்களுக்கு என்னது, அந்த விதைக்கு வந்து அதிகமாக செலவழிக்க வேண்டிய தேவை இல்லை, செலவை வந்து மிச்சப்படுத்தலாம். தரமான விதையை பயன்படுத்தினால் போதிய பயிர் எண்ணிக்கையை பராமரித்து நிறைவாக

0: இதே இது முளைப்புத்திறன் வந்து 90%, 90-95% உள்ள விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு 20 கிலோ தான் தேவைப்படுதுன்னா 20 கிலோ விதையை வந்து நம்ம பயன்படுத்தினா மட்டுமே போதும். அப்போ உங்களுக்கு என்னது, அந்த விதைக்கு வந்து அதிகமாக செலவழிக்க வேண்டிய தேவை இல்லை, செலவை வந்து மிச்சப்படுத்தலாம். தரமான விதையை பயன்படுத்தினால் போதிய பயிர் எண்ணிக்கையை பராமரித்து நிறைவாக மகசூல் பெறலாம். அதே மாதிரி போடுற விதையை எல்லாமே அந்த தட்பவெப்ப நிலைக்கு மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப முளைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம ஏக்கருக்கு இத்தனை செடிகள் இருக்கணும் அப்படின்னா அத்தனை செடிகள் வந்து பராமரிக்கலாம். இதே இது போடுற விதை வந்து முளைப்புத்திறன் இல்லாமல் போய் நம்ம போட்டோம்னா அதனுடைய பயிர் எண்ணிக்கை வந்து உங்களால் பராமரிக்க முடியாது, மகசூல் குறையும். அடுத்ததாக விதை பரிசோதனை மூலமாக பிற ரக பயிர் மற்றும் பிற ரக கலப்படம் தவிர்க்கப்படுவதால் பயிரின் இன தூய்மை காப்பாற்றப்பட்டு பயிருக்கு நல்ல விலை கிடைக்க ஏதுவாகிறது. அதாவது எப்படின்னா, முதலே சொன்னேன்ல, 51 ரகத்தில் வந்து பிபிடி கலந்திருக்கு. 51 வந்து குறைந்த வயதுடைய ரகம். இதே இது பிபிடிங்கிறது வந்து நீண்ட நாள் வளரக்கூடிய ரகம். அப்போ இந்த ரகம் கலந்துருச்சுன்னா வயலில் வந்து நம்ம விதைக்கும் போது 51 வந்து சீக்கிரமே முளைக்க ஆரம்பித்து விடும். இதே இது பிபிடி வந்து 85-95 ஆகும். அப்போ நீங்கள் முளைப்பு பருவத்தில் பயன்படுத்தக்கூடிய உரமானது அந்த பிற ரக பயிர் கலந்திருக்கிறதுனால, பிற ரகங்கள் கலந்திருக்கிறதுனால அது வந்து முளைக்க ஆரம்பிக்காது. அப்போ வெவ்வேறு விதமாக உங்களுக்கு சாகுபடி செய்யப்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் வேறுபடும். அதனால தான் பிற ரக கலப்படம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். களை விதை இல்லாத விதைகளை பயன்படுத்துவதால் களை செடிகளின் தொல்லை குறையும். அதை களை அதர் வீட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த களை விதை இல்லாத விதையை நம்ம பயன்படுத்தும் போது களை விதையில் இருந்தால் தான் களைகள் வந்து முளைத்து களைக்கொல்லி போன்றவற்றை பயன்படுத்தி நமக்கு வந்து செலவு அதிகரிக்கும். இந்த களை விதை இல்லாத விதையை பயன்படுத்துறதுனால களை செடிகளின் தொல்லை வந்து நமக்கு குறையும். இதனால் களை எடுக்க செலவும் மிச்சமாகும். அடுத்ததாக விதை பரிசோதனை மூலமாக ஈரத்தன்மையை தெரிந்து கொண்டால் தேவையான ஈரப்பதத்திற்கு கொண்டு வந்து விதைகளை நீண்ட நாள் சேமிக்க முடியும். இதனால் விதையின் முளைப்பு திறன் காப்பாற்றப்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஈரப்பதங்கிறது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, நெல்லில் வந்து 13%, உளுந்தில் வந்து 9%, எண்ணெய் வித்து பயிர்கள் 9%, சிறுதானியங்களில் வந்து 12% இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 9 கால அளவிற்கு அந்த விதையை பயன்படுத்தி அடுத்த சாகுபடி காலத்திற்கு வரைக்கும் நம்ம அந்த விதையை வந்து நம்ம பத்திரமாக பயன்படுத்தி வச்சுக்கிறலாம். விதைகளின் தரம் அறிந்து தரமான விதைகளை விதைப்பதால் பயிர்களில் பூச்சி பூஞ்சான நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். இதனால் பயிர் பாதுகாப்பு செலவும் குறைகிறது. இப்போ ஈரப்பதம் அதிகமான உள்ள விதைகளை வச்சோம்னா முளைப்புத்திறன் குறைவதோடு இல்லாமல் பூச்சி பூஞ்சானம் வந்து தாக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விதையை விதைக்கும் போது வேர்களில் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சான தாக்குதல், பாக்டீரியா நோய்கள்லாம் வந்து ஏற்பட்டு பயிர் பாதுகாப்பு செலவும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அதன் பிறகு விதை பரிசோதனை செய்ய பயிர் வாரியான தேவையான குறைந்தபட்ச விதை அளவு. இப்போ நம்ம விதை பரிசோதனை நிலையத்திற்கு எவ்வளவு அளவு விதையை வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறது குறைந்தபட்ச விதை சான்றளிப்பு தரத்தின்படி நிர்ணயம் செய்திருக்காங்க. நெல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம், சோளம் போன்ற பயிர்களுக்கு 100 கிராம், மக்காச்சோளம் நிலக்கடலைக்கு 500 கிராம், துவரை உளுந்து பாசிப்பயிருப்பு கொள்ளு போன்ற பயிர்களுக்கு 100 கிராம், எள்ளிற்கு 25 கிராம், தக்காளி மிளகாய் கத்தரி போன்ற காய்கறி பயிர்களுக்கு 10 கிராம். விதையின் ஈரப்பதம் அறிந்து கொள்வதற்கு மாதிரிகளை தனியாக காற்று புகாத கொள்கலனில் சுமார் 50-100 கிராம் வரை தனியாக அனுப்ப வேண்டும். மாதிரியுடன் என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னா, நம்ம விதை மாதிரியுடன் பயிர், ரகம், குவியல் எண் மற்றும் பரிசோதிக்க வேண்டிய காரணிகள் குறித்த விவரச்சீட்டு இணைக்கப்பட வேண்டும். ஆய்வு முறைகளும் கால அவகாசமும். விதை பரிசோதனை நிலையத்தில் மாதிரி பெறப்பட்டவுடன் விதையின் ஈரப்பதம், புற தூய்மை, பிறரக கலப்பு, முளைப்புத்திறன், விதை நலன் அதாவது பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறது போன்ற பரிசோதனைகள் விதை சட்ட விதைமுறைகளின்படி 1966, விதை கட்டுப்பாட்டு ஆணை 1983 மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு பயிரும் இன்னைக்கு நம்ம பரிசோதனை நிலையத்திற்கு இன்னைக்கு வருது அப்படின்னா இன்னைக்கே வந்து நம்ம அதுக்கு வந்து முளைப்புத்திறனுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அந்த ஆய்வு முடிவுகள் எப்போ அறிவிப்போம் அப்படின்னா, சாதாரண பயிர்களுக்கு நெல் மற்றும் குறுதானிய பயிர்களுக்கு 7-15 நாட்களும், கொத்தமல்லி வெண்டை போன்ற பயிர்களுக்கு 21 நாட்களும் தேவைப்படும். எனவே விவசாய பொதுமக்களே, விதைகளை நிலத்தில் விதைக்கும் முன்பு அதன் தரத்தை தெரிந்து விதைப்பது மிகவும் நல்லது. ஆகவே விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விதை விற்பனையாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் மற்றும் விற்பனை செய்யும் விதைகளின் விதை மாதிரிகளை மதுரை, நாகமலை, புதுக்கோட்டையில் இருக்கும் விதை பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்பி விதையின் தரத்தை தெரிந்து தரமான விதைகளை விதைத்து நிறைவான மகசூல் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் எஸ் சிவகாமி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.

இனி கேட்கலாம் வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் பயிர்கழிவை உரமாக்குதல் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பயிர்கழிவை உரமாக்குவதால் மண்ணின் ஊட்டச்சத்தை அதிகரித்து பயிர்கள் செழிப்பாக வளர இது உதவுகிறது. மண் நீரை உறிஞ்சி வைக்கும் திறனை மேம்படுத்துகிறது. இது வறட்சி காலங்களில் கை கொடுக்கிறது. ரசாயன உரங்களுக்கான செலவை பாதியாக இதன் மூலம் நாம் குறைக்கலாம். பயிர்கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை நாம் தவிர்க்கலாம். பயிர்கழிவை நாம் உரமாக்கும் வழிமுறை இதோ. நிழலான தண்ணீர் தேங்காத இடத்தை தேர்வு செய்யவும். முதலில் உலர்ந்த பயிர் கழிவுகள், அதாவது வைக்கோல், சோளத்தட்டை ஆகியவற்றை 6 அங்குலம் உயரத்திற்கு பரப்பவும். அதன் மேல் பசுந்தாள் உரங்கள் அல்லது காய்கறி கழிவுகளை போடலாம். மூன்றாவதாக அதன் மேல் சாணக்கரைசல் அல்லது சிறிதளவு பழைய எருவை தெளிக்கவும். இதன் மூலம் நாம் மட்கும் செயல்முறையை தொடங்கலாம். ஒவ்வொரு அடுக்கின் மீதும் லேசாக தண்ணீர் தெளித்து ஈரப்பதத்தை பராமரிக்க வேண்டும். ஈரம் பிழிந்த துணி போல அந்த தண்ணீர் அளவு இருக்க வேண்டும். குவியலை தென்னை ஓலை அல்லது தார்பாய் கொண்டு மூடி வைக்க வேண்டும். பயிர்கழிவுகளை நாம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டால் பாக்டீரியாக்கள் விரைவாக செயல்படும். பஞ்சகவ்யா, ஜீவாமிருதம் அல்லது புளித்த மோர் அல்லது பசுவின் கோமியத்தை தெளிப்பது மட்கும் காலத்தை குறைக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை குவியலில் தெளிக்க வேண்டும். காற்றோட்டம் மிகவும் தேவை இதற்கு. 15 முதல் 20 நாட்களுக்கு ஒரு முறை குவியலை கிளறி விடுவது மட்கும் வேகத்தை 2 மடங்காக உயர்த்தும். சரியான ஈரப்பதம் இந்த குப்பையை விரைவாக உரமாக மாற்ற அவசியம். குவியல் காய்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிக தண்ணீரும் இருக்கவே கூடாது. நாம் பூண்டு கழிவுகளை போடும்பொழுது அதன் தாள்கள் கடினமாக இருந்தால் 1000 கிலோ கழிவிற்கு 5 கிலோ என்ற விகிதத்தில் சுண்ணாம்புத்தூள் சேர்த்தால் லிக்னின் கட்டமைப்பை உடைந்து இது விரைவாக மக்கத் தொடங்கும். 15 முதல் 60 நாட்கள் வரை தேவைப்படும். பயிர் கழிவுகளாக கேரட் இலைகள், பச்சை பட்டாணி கழிவுகள், பூண்டு தாள்கள் போன்றவற்றை நாம் உபயோகப்படுத்தலாம். கேரட் இலைகள் மிகவும் மென்மையானவை, ஆனால் தண்டு மற்றும் தோல் பகுதி மட்குவதற்கு அதிக காலம் எடுக்கும். இதில் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிகம் உள்ளது. பச்சை பட்டாணி கழிவுகள் ஹைட்ரஜன் சத்து மிகுந்தவை. இது உரம் மட்கும் வேகத்தை இயற்கையாகவே அதிகரிக்கும். இதில் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நல்ல அளவில் உள்ளன. பூண்டுத்தாள்களில் லிக்னின் அதிகம் இருப்பதால் அவை நேரடியாக மட்குவதற்கு கடினமாக உள்ளது. பூண்டு கழிவுகளில் உள்ள இயற்கையான ரசாயனங்கள் மண்ணில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவை. இவ்வாறு நாம் எளிய முறைகளை பின்பற்றி பயிர்கழிவை உரமாக உருவாக்கலாம். இதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்தை அதிகரித்து பயிர்கள் செழிப்பாக வளரும். மண் நீரை உறிஞ்சி வைத்திருக்கும் திறனை மேம்படுத்தி இது வறட்சி காலங்களில் கை கொடுக்கிறது. பயிர்கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் காற்று மாசுபாட்டையும் நாம் இதன் மூலம் தவிர்க்கலாம். இதுவரை வேளாண் தகவல் கேட்டீர்கள்.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. நன்னிலம் கொழிஞ்சி நடுநிலம் கரந்தை கடைநிலம் எருக்கு. நன்னிலம் கொழிஞ்சி நடுநிலம் கரந்தை கடைநிலம் எருக்கு. இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டீர்கள். விடைபெறும் முன் மனிதர் விலங்கு சுற்றுச்சூழல் ஒருங்கிணைந்த ஒன் ஹெல்த் அணுகுமுறை உணவு வழி நோய்களை கட்டுப்படுத்த முக்கியமாக அமைகிறது. இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொது நலன்
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் தொடர்வது செய்தியறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல் விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார்.

0: புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தாவேக்காவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக்காவினர் போதைப்பொருளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. அபாரமாக ஆடி சதம் அடித்து சாதனை படைத்த யாஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லோகாக்கரே வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி 9 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனோட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:15.
2: ஆகாஷ்வாணி நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி.

0: அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்கலாம். புகழ்பெற்ற மூத்த பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் நேற்று கர்நாடக மாநிலம் மைசூரில் 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி மொழியிலும் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். 4 முறை இந்திய அரசின் உயரிய தேசிய திரைப்பட விருதை பெற்றதுடன் பல மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். அவர்களின் மறைவு குறித்து திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
1: சங்கீத குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மறைவு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. என்னால் சொல்ல ஒண்ணா துயரத்தை நான் அடைந்திருக்கிறேன். பலருக்கு தெரியாது, என்னுடைய முதல் படம் 1989 தெலுங்கு மொழியில் நான் இசையமைத்தேன். என்னுடைய முதல் திரை இசை பாடலை பாடியதே ஜானகி அம்மாதான். இந்த உலகத்திலே என் வாழ்க்கையில் நான் கண்டு பழகிய மனிதர்களில் மிக மிக மிக மிக உயர்ந்த அன்பை தவிர வேறு இல்லாத உள்ளம் என்று சொன்னால் ஜானகி அம்மாவை தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர்களைப் போல் யாராலையும் பாட முடியாது. சிங்கார வேலனே தேவா என்ற ஒரு பாடல் நாதஸ்வரத்துடன் பாடிய ஒரு சிறிய குமரி பெண், சிறு பெண், நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது. நாதஸ்வரத்தில் வருகின்ற கமங்களை குரல் பேசுமா என்று பலர் பயந்து பாட முடியாது என்று சென்ற பொழுது அதை பாடிய சிறிய பெண். நமது வாழ்க்கையில் நாம் ரசித்து கேட்கின்ற அற்புதமான பாடல்களை தந்த பெரும் இசை அமைப்பாளர்களின் மனதில் உதிக்கின்ற அது அபூர்வமான சங்கீதத்தை, பாடல்களை அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பினால், அவர் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் என்று எல்லா மொழிகளும் பாடி மனிதர்களின் மனத்தை வசப்படுத்தியது இறைவனுடைய பேரருளால்தான். அப்படிப்பட்ட பேரருள் பெற்ற அரும் பெரும் பாடகி எஸ் ஜானகி அம்மா. இந்த உலகம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு பெரும் இசைக்குயிலை இழந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயை போலதான் நான் அவர்களை எப்போவுமே கணித்திருக்கிறேன். என்னை தன் பிள்ளையாக தான் அவர் பாவித்திருக்கிறார். ஆகையினால் என் துயரம் என்னுடன் மிக பெரிதாக இருக்கிறது. ஆயினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல்.
0: கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: தலை சிறந்த பின்னணி பாடகி, ஆயிரக்கணக்கில் 17 மொழிகளில் எவ்வளவோ திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் தன்னுடைய தங்க குரலால் உயிர் கொடுத்த, என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களுடைய அபிமான பாடகியாக இருக்கிற திருமதி எஸ் ஜானகி அம்மா நேத்திக்கு காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. என்ன ஒரு குரல் அவங்களுடைய குரல், கணீர்னு ஒரு கோவில் மணி போல நம்ம மனதெல்லாம் ஒரு சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அனாயாசமாக எந்த ஒரு ஸ்ருத்தியிலையும் துல்லியமாக ஸ்ருத்தி சுத்தமாக பாவத்தோட கிளாரிட்டியோட ஒரு பெர்ஃபெக்ட் டோனல் குவாலிட்டியோட எந்த விதமான பாடல்களாட், அது வந்து ஒரு சோகம் இழையோடுற பாடலோ இல்லை துள்ளலோட இருக்கிற பாட்டோ மெலடியோ இல்லை ஒரு ஃபோக் சாங்கோ வெஸ்டர்ன் டச் இருக்கிற பாடலோ இல்லைனா விவகாரமான ஸ்வரங்கள் ஆலாப்பனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கர்நாடிக் பேஸ்ட் பாட்டோ, எந்த பாட்டை பாடினாலும் அது தன்னுடைய முதிரையை பதிச்சு ஒரு 100% அதுக்கு மேலேயே சொல்லலாம், 200% ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மனசுக்குள்ள ஒரு பாடலை வந்து அதோட வடிவத்தை

0: மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு பாடகரையோ பாடகியோ அப்ரோச் பண்ற சமயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலி அசாத்தியமாக பாடக்கூடியவர் அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா. அவங்க பாடின எவ்வளவோ பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கார வேலனை தேவா அஃப்கோர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த செந்தூர பூவே, அதில் அப்படியே அந்த ஒரு குரலோட ஒரு பட்டு மாதிரி அந்த ரிச்னஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெர்மனியில் அதில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோடு இருக்கிற ஒரு ஒரு ஹம்மிங் பார்ட் வருமே எவ்வளோ இனிமையாக இருக்கும். மௌனமான நேரம், இது மனதில் என்ன பாரம், அதே மாதிரி எத்தனையோ இளையராஜா சார் ஓட ஹிட்ஸ் எல்லாம், என் வெண்ணெஞ்சில், தூங்காத விழிகள், சின்ன சின்ன வண்ணக்கோயில், அதே மாதிரி இந்த தர்பாரி கானடால சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சங்கதியெல்லாம் அதில் இருக்கும். தர்பாரி கானடான உடனே மலரே மௌனமா வித்யாசாகர் சாருடைய அந்த மெலடி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நெஞ்சினிலே நெஞ்சினிலேயோ இல்லை மார்கழி திங்கள் அல்லவோ முதல்வனே இந்த மாதிரி பாட்டு, அது அவங்களுடைய குரல் அப்படின்னு அந்த குரலில் வெளிவந்த பாடல் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபிலிம் சாங்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரலில் வந்து வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான மாடுலேஷன்ஸ், அந்த பாவம், அந்த நுணுக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் எஸ் ஜானகி அம்மா. பர்சனலாக வந்து எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப ஒரு லாங் அசோசியேஷன் அவங்களோட, ஏன்னா வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டி கே பட்டம்மாள் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பட்டம்மா அம்மானா ரொம்ப ஒரு மரியாதை, ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லணும். எப்பவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் வந்து நான் பாடி காமிச்ச அவங்கள்ட்டேருந்து ஆசிர்வாதம் வாங்கின்ற ஞாபகம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ஒரு கேசட். அந்த கேசட்டில் செலக்டடாக அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வித்தியாசமான பாடல்கள்னு என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டே இருப்பேன், இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் இந்த கண்ணா நீ எங்கேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸை மாற்றின்னு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சிவ சிவ சிவன்னு எம்எஸ்டி சார் வயலின் வாசிச்சு ஆபோஹி தோடி இந்த ரெண்டு ராகத்துலேயும் ஸ்வரங்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மம்மி பேர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பையன் மாதிரி குரலை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மீராபஜன், தியாகராஜ் சுவாமி கிருதி, ராரா மாயின்டிக்கு, இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகையில் நானும் ஒருத்தி, ஒரு பாடகியாகவும் என்னுடைய வணக்கங்களை நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாந்தி.
1: கர்நாடக இசைப்பாடகர் சிக்கில் குருச்சரண் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே திரையுலகில் பல ஜாம்பவான்களை நம்ம ஒன்னா இறந்துட்டு இருக்கோம். ரொம்ப துயரமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா ஒரே ஆறுதல் என்னன்னா, இவங்க எல்லாருமே கலைஞர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய கலை படைப்புகள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவோட குரலும் அதே மாதிரிதான். அந்த எஸ் ஜானகி அம்மா இப்போ நம்ம கூட இல்லைங்கிற அந்த செய்தி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் அவங்க வந்து ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்த்தது இல்லை, போட்டோ கூட பார்த்தது இல்லை, ஆனா அவங்க பாட்டை வந்து தினப்படி எங்க கார்லயோ எங்க வீட்லயோ கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த செய்தி ஸ்ரீமதி எஸ் ஜானகி பாசசவே அப்படின்னு படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாட்டு போட்டோன்னே, ஐ மிஸ் ஜானகி அம்மா அப்படின்னு என் குழந்தை சொல்றது. அதுதான் அந்த ஒரு லெஜெண்டரி சிங்கருக்கான நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் இல்லாத நாளே கிடையாது. அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக பாடலைனா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட

0: ஒரு கம்பேனியன் மாதிரி இவ்வளோ நாளாக வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் சரி, என்னோட பாட்டி சிக்கல் சகோதரிகள் நீலா குஞ்சுமணி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகிங்க அந்த வகையில தான் எனக்கு எஸ் ஜானகி அம்மா மாதிரியே தெரியும். அவங்க ரொம்ப ரசித்து கேட்குற ஒரு பாடகி வந்து எஸ் ஜானகி அம்மா. அதுவும் இல்லாமல் எஸ் ஜானகி அம்மாவும் அவங்களும் மீட் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே ஒரு சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே எவ்வளோ பரஸ்பரத்தோட எவ்வளோ மரியாதையோடு ரெண்டு பேருமே இவங்களுடைய புல்லாங்குழல் பற்றி, அவங்களும் அவங்களுடைய குரலை பற்றி, என்னுடைய பாட்டியும் பேசுறது கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல காலம் பல வருஷங்கள் கழிச்சு ஜானகி அம்மா கூட பாடுறதுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்களுடைய ஃபைனல்ஸில் அவங்க கூடயே ஒரு பாட்டு பாடுறதுக்கு, அந்த ரோஜாவை தாலாட்டுத்தன்றல் அந்த பாட்டு நான் பாடி அவங்களும் பாடி அதில் எனக்கு ஒரு பரிசும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குணம், அது சின்ன பையனாக இருந்தால் கூட ரொம்ப பாராட்டி அவங்களுடைய நிறை குறைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சு அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. ஜானகிமா, வி வில் ஆல் மிஸ் யூ, பட் உங்களுடைய சங்கீதம் எங்கள் கூடவே இருக்கும், உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஓம் சாந்தி.
1: தனது இனிமையான தனித்துவமான குரலாலும் எண்ணற்ற மனதை வருடும் பாடல்களாலும் இசை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இதயங்களிலும் என்றும் நிலைத்து நிற்பார். அவருடைய மறைவு இந்திய திரையிசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இதுவரை நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டீர்கள். படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி.
2: நேர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நேரம் 8:18.

நேரம் 8:28. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் மதுரை தென்றலின் அடுத்த பாடலாக.

நேரம் 8:39. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ஒளிபெற்றது மதுரா தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் தொடர்வது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் பகுதியில் சிவகுமார் அவர்களின் பாடல்கள் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தாம்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1 லட்ச ரூபா இப்போயா கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நாடே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துதாயி, நிறைய செலவு இருக்குது.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினா தான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினச்சிக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லைம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனியில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்போ ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க. யாருக்கிட்ட
2: பாட்டி? எஸ் பிடி, நீ இன்னும் பியூட்டி.
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இதுவரை நட்சத்திர கீதங்கள் பகுதியில் சிவகுமார் அவர்களின் பாடல்கள் கேட்டு ரசித்தோம். தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை மதியவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது ரவி மாஸ்டரி அகில் பாரத சங்கீத சபா டெய்லி ஏஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மத்திய மலை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5:45 எமது ஒலிபரப்பு சேவைகள் தொடங்கும். சக ஆண்டு 1948 ஆசாட மாதம் 22ஆம் நாள் பராப வருடம் ஆணி மாதம் 29ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் நாள் திங்கள் கிழமை 6 மணிக்கு செய்தி சேர்க்கும் சென்னை இதழாக. 6:10 இணையதளம் நல்லவை கேட்க ஒழுக்கம் உயர்வுதரும் என்னும் தலைப்பில் வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தி கேட்கலாம். பயிறு வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளைப்படுத்துவது குறித்து ராமநாதபுர வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்களின் ஆலோசனைகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இருக்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவோர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். ஏழு மணிக்கு அறிவும் வைரம். 7:10 மதுரத்தென்றல். 7:25 நலமாய்வாள ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துகள் கால்சியம் சத்து பற்றி தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 மதுரத்தென்றல். 8:30 மதுரத்தென்றல். 9 மணிக்கு அரங்கிசை கொல்கத்தாவில் கொல்கத்தா பத்மாவதி சரநாதன் அவர்களின் பாட்டு ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின் குரு ராகவேந்திரா அவர்களின் மிருதங்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:02 மதுரத்தென்றல். 12:10 இசை மேடை ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு. 12:50 வானிலை செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம் மேலிசை.

ஒன்றைந்திருக்க ஆங்கிலேய செய்திகள். டெல்லி அஞ்சலாக ஒன்று பத்திரிகை எண்ணுயிர் தோழி ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல், 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம் நடத்துபவர் எஸ் சித்ரா அவர்கள், கற்பவர் ஜரானாசா. 3 எமது பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 எமது ஒலிபரப்பு தொடரும். 5:30 மதுரை தென்றல், 6:00 ஒருபட பாடல், 6:55 செய்தி செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள், 7:25 பணிச்செய்தி, 7:30 மண்ணும் மணியும், கேள்விகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவலின் முதல் பகுதி. 8:00 செய்தி இருக்கு. சென்னை அஞ்சலாக 8:50 மதுரை தென்றல், 8:30 அச்சானை சுங்குடிச்சலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியுடன் கே வேல்முருகன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். பதினைந்திற்கு செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 அருள் தரும் அம்பிகை இசை பேருரை வழங்குபவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள், வரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்களின் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 நிகழ்ச்சியும் நேரமும். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 நாளைய எமது ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.